யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் மதியாலை 5 மணி கடந்து 36 நிமிடமாகும். இந்த வரை நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வண உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை படுத்துங்கள். 0312 775 0001 அதே போல 0312 775 111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இழுத்தணிந்த ராதா வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நிலாவின் கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மாத்திரை சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அகரவத்தில இருந்து தேவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று கல்கேவத்த மாத்திலிருந்து ஆனந்தன், அதே போன்று நாவலப்பிட்டி ஸ்ரீநீலா, சந்தியா பட்டாங்கலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவில இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஜெமிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அனைத்து சொந்தங்களுக்கும் காலை பொழுது வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கரைப்பத்தனிலிருந்து ராமன் கேதீஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கிண்ணியா மஃப்ரூர் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷமாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா மகன் ராஜாவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தான் குடும்பம், தீபா குடும்பம், சாந்தன் குடும்பம், கொட்டக்காய் ட்ரைட்டன் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தியகல வட்டவழையில இருந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷா, தருண் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆரையும் பதிலிருந்து இதே தினம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஷி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சண்முகநாதன், கலகாலந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கடவுளிலிருந்து மனோ வந்திருக்கிறார், சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிண்ணியா குறிஞ்சாக்கிணில இருந்து ரியாஸ் ராய்ஸி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். லிந்துளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தரிசினி குணசேகரம் மோதிரிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு இனிமையான சிந்தனையோடு இணைந்திருக்கிறாங்க. பண்டாரவர் இருந்து ராஜா, அதே போன்று இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெள்ளவத்தில இருந்து செல்லசாமி பிரபாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுஷன் மற்றும் அஸ்கிலே உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தலைவக்கிழந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மஸ்கே பிரவுன் சீட்ல இருந்து அஜித் இருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். இது தூள் திரைப்படத்துக்காக வித்யாசரம் இசையல்

0: வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டு நிமிடம்
1: நமது சொந்தம் வசந்தம் 102.6.

மற்றொரு காதல் திரைப்படத்துக்காக இசை புயலிய ரகுமாரின் இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேசையர் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடலில் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். கலைப்புறத்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களின் வன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0003 அதே போல 0312 775 111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற கலை கலாச்சார விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகள் இருப்பினும் கூட அதனையும் நீங்கள் 0712 47 10 26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு அதனையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கடவுளிலிருந்து விமலா தேவி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியிலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியந்தோடு காயத்ரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு அம்மா சத்யபாமா கனவு சுதா மகள் அஞ்சி ஆகிய நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இமானுவேல் வந்திருக்கிறாரு. எட்டியந்தோடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடைந்த பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை எட்டியந்தோட்டையிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய பொழுது யாவருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெளன்களிலிருந்து நிமல்குமார் வந்திருக்கிறார். இதேவேளை எட்டியந்தோட்ட கேலனி எஸ்டேட்ல இருந்து ராஜேஷ் உஷா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை பொழுது வணக்கம் அக்கா, இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹரிஷ் வந்திருக்கிறாங்க. இதேவேளை ரெஜினோட் நாவட்கடந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கெண்டக்கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஹட்டன் கேம் விழுந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணசுடன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை அவினாசி வைஜெயந்தி மாலா பலாங்குடன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மெட்டிக்கலப்பு கொக்குவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டைமானார் செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செங்கலடி சக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. கேரளின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு குளவட்டன் பிரிவு குணசீலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஐயா கண்ணு வசந்தகுமார் தனலட்சுமி மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. இந்த கலைந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பகவந்தலாவ கெம்பியன் மேற்பிரிவை சேர்த்த பிரதீப் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம்.

இருக்கிறது சாமிமலை சிங்கராவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. நல்ல பாடல்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தமிழ்நாடு தோட்டம் ஊர்கோடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பரத்தூரிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வெதமுலையிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதமான இனிய காலை நேர வணக்கங்களோடு வட்டக்கோடையிலிருந்து விமலேந்திரன் வந்திருக்கிறாங்க. இது வேலை சிறுத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முத்தகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது. தித்திக்குதே திரைப்படத்துக்காக

மொழி திரைப்படத்துக்காக வித்யா சகடேசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு காலையுமே ஒரு புதிய வாய்ப்பு இல்லையா, அதை நாங்க நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 இதேபோல 0312 775 0111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0706 047 1026 என்று எமது வாட்ஸ்அப் மூலம் இணைந்து கொள்ளலாம். பகவந்தலாவ சக்ரியாஸ் ஆண்டனியுடைய தம்பதியினுடைய செல்வ புதல்வி ஷெரோனி மேஸ்டி தன்னுடைய பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை அக்கா, அண்ணா, தங்கைமார்கள், அத்தை, சித்தப்பா, சித்தி, உறவினர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர்தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவிலே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நாவலப்பட்டிலிருந்து மேரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அக்காவின் மகன் ரோபின் நிலா தன்னுடைய 28வது அகிர்தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா தேவி, அக்கா மெடோனா, தங்கை அகஸ்டினா, அனுஷா மற்றும் சித்தப்பா போல் அம்மம்மா மாராச்சி, சித்தி மேரி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பண்டாரவளிந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடத்திருவுகளை மிக மிக அருமை என்று பகிர்ந்து கொண்டு வெளிமணிலிருந்து சீதா வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமணிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஜப்னா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கலைவாணன் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது. சங்கமம் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

ராகு காலம் பிற்பகல் 1:32 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6:02 மணியிலிருந்து 7:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவலை, ரிஷபம் பயம், மிதுனம் கவனம், கடகம் நற்செயல், சிம்மம் உயர்வு, கன்னி அச்சம், துலாம் போட்டி, விருச்சிகம் லாபம், தனுசு பக்தி, மகரம் குழப்பம், கும்பம் செலவு, மீனம் ஊக்கம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவலை, ரிஷபம் பயம், மிதுனம் கவனம், கடகம் நற்செயல், சிம்மம் உயர்

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் உங்கள் பயணத்தை சுலபமாக்க உடனுக்குடன் டிராபிக் அப்டேட்ஸ், சுடச்சுட நாட்டு நடப்புகள், விளையாட்டு மைதானத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகள், உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் வசந்தம் வானொலியில். இனி ஒவ்வொரு காலையும் வசந்தம் தான், தவற விடாதீர்கள். வார நாட்களில் காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

பிகில் திரைப்படத்துக்காக இசை புயல் ஈ ரகுமான இசையில் பாடல் ஒழித்து ஓகே காலை புல்தின் வாழ்த்துக்களோடு வெளியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 23 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுவதாக லபுக்களிலிருந்து நாகராணி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வாகரிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். எம்டிஏ சத்தார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். நட்பிட்டி மூனிலிருந்து இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு திஸ் மகாரம் வந்து கீதா வந்திருக்கிறாங்க. பாடல் தெருவிலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பு நிறைந்த சகோதரிக்கு இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு பதிலிலிருந்து புஷ்ப கணேசன் வந்திருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பவனி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தலாவை கேம்பியன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பு நண்பர் அழகரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திலிருந்து ரீனாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய தினம் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கரவலப்பிட்டிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் ஜெகன் மற்றும் பிள்ளைகளான அஸ்வின் யஸ்வின் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மல்காந்திர ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. தம்புள்ளை சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. லலிதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அம்மா சனுஷா, அப்பா கமல், தாத்தா கண்ணையா, பாட்டி யோகம், சித்தப்பா கருணாகரன் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கெரோலினாலிருந்து மித்துன் சாய் வந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவரணி கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜோன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை வட்டவளர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜெயந்தன் வந்திருக்கிறாங்க. மனைவி ஆபி, மகன் விரான் மற்றும் சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. உற்சாகமான காலை பொழுது வணக்கங்களோடு கேரளினால் இழுத்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மஸ்கிலே பிரான்சிட்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இலக்கு 68 அட்டாம்பட்டியை முதலாம் பிரிவை சேர்ந்த திரு திருமதி விஜயகுமார் ஆசிரியர் சந்திர தம்பதியினுடைய செல்வ புதல்வன் யோசித்தனுடைய பிறந்த நாளினை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அப்பா, அம்மா, அப்பம்மா, சித்தா, சித்தி, மாமா, மாமி என்று குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மீன்பிடிக்கந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பிரசாத் இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நேருவுக்கு வருகிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை அனுசனங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வை இருக்கின்றோம். வசந்த டிவி வசந்த எஃப்எம் சூடாகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இரஃபான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். முக்கிய செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அனுஜனின் மரண தண்டனை ரத்து என்பதான தகவல் நேற்றைய தினம் இந்த செய்தி காலை நேரத்திலேயே வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பினை இவ்வாறு வழங்கியிருப்பதான தகவல்கள். அதிரத்தில் ராஜேந்திர முயற்சியினுடைய ஒரு பலனாக இது வெற்றி கிடைத்திருப்பதாக வெளிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருப்பதான கருத்துக்கள். அதிரத்தில் விடுதலை உதவி அனைவருக்கும் நன்றி என்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரசாங்கத்திற்கு மனமார்ந்த நன்றி. பெரும் நிம்மதி அளிப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாய்க்கும் இதுபற்றி கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனிடம் டி ஷர்ட் அழித்து விவகாரத்தில் பெசிலுக்கு எதிரான பிடியானையை சிங்கள ஆங்கிலத்தில் பிறப்பியுங்கள் என நீதிவான் பிறப்பித்திருக்கிற உத்தரவு குறித்தான தகவல்கள். எனவே சர்வதேச பிடிபிராந்து பெசிலுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாமல் உட்பட ஐவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பதான மற்றும் ஒரு செய்தி. சுரேஷ் செலவின் ரிட் மனு விகாரம் இடையீட்டு மனுக்களுக்கு அனுமதி வழங்குவதா என்பது தொடர்பில் 22ஆம் தேதி தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட இருக்கிறது. இதே நேரம் சிறைச்சாலைக்கு வெளியே தேரர்களை அழைத்துச் செல்லும் போது காவி உடையோடு அவர்களை அழைத்துச் செல்லலாம் என்பதாக நீதியமைச்சர் தெரிவித்திருப்பதான கருத்துக்களும் முக்கிய செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. இதனோடு இணைந்ததாக மேலும் சில செய்திகளும் தரப்படுகின்றன. அந்த வகையில் சத்தச ஊழியர்களை அரசியலில் ஈடுபடுத்தியமை ஜோன்சன் பெர்னாண்டோவின் விளக்கம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தவறுகள். தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்படுகிறது. எனவே நிபுணர்களின் அறிக்கை பாராளுமன்ற குழுவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். அனைத்து நாளடிகளும் பிரதானமான செய்தியாக இந்த செய்தியை தந்திருப்பதை அவதானிக்கலாம். அந்த வகையில் சிவராசா அனுஜன் குறித்தான செய்திகள். இந்த நிலையில் திவேன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. அனுஜன்கே மரண தடுமம இவக்கரை என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருப்பதோடு சர்வதேச ஊடகமான பிபிசி சிங்களத்தை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஒரு சில பத்திரிகைகளில் வேறு சில தலைப்புச் செய்திகள் வெளியாகி இருக்கின்ற டெய்லி நியூஸ் பத்திரிகையும் இதனை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது. அனுஜன்ஸ் டெத் பெனல்டி செட்டசைட் என்பதாக டிப்ளமேட்டிக் நகர்வு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தந்திருப்பதை அவதானிக்கலாம். இதனிடத்தில் டெய்லி மிரர் உள்ளிட்ட இந்திய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திகள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. திருகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. வீரகேசரி தமிழன் தினக்குரல் அனைத்து பத்திரிகைகளிலும் இதுவே முக்கிய தகவல். அதிலும் குறிப்பாக அனுஜனுக்கு அடுத்து என்ன நடக்கும் 17ஆம் தேதியே தெரிய வரும் என்பதாக ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டிருந்த இலங்கை பிரஜையான சிவராசா அனுஜரின் மரண தண்டனை தீர்ப்பை சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. நேற்று முன்தினம் இதற்கான தீர்ப்பை சவுதி அரேபிய உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சவுதி அரேபிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிராக இலங்கை முன்னெடுத்த ராஜேந்திர நகர் மற்றும் சவுதி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு கமிய இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கல்முனையைச் சேர்ந்த 27 வயதான சிவராசா அனுஜன் வேலைக்காக கடந்த 2025 செப்டம்பர் 4 அன்று சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை 27 அன்று அவர் முகநூலில் பதிவிட்ட ஒரு கருத்துக்காக இறை நிந்தனை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். அதன்படி அவர் சவுதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் அனுஜன் முதலில் அல் அஹ்சா குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு சவுதி அரேபிய இணைய குற்றங்கள் தொடர்பிலான சட்டத்திட்டங்களுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. அதில் பிரதானமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதிரியால் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு செய்யப்பட்டதைத் தொடர்ந்தே அந்த தண்டனை மரண தண்டனையாக சவுதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் மாற்றியமைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மரண தண்டனைக்கு எதிராக சவுதி அரேபிய உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இலங்கையிலிருந்து சவுதி சென்ற சட்டத்தரணிகள் குலாம் சவுதி தூதுவர் மற்றும் ஜித்தா கொன்சில் ஆகியோருடன் இணைந்து சவுதி அரேபிய சட்டத்தரணிகள் ஊடாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து முன்னெடுத்த மேன்முறையீட்டு மனு விசாரணையின் பின்னர் மரண தண்டனையை ரத்து செய்யும் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி, சட்டத்தரணி ஹபீல் ஃபாரிஸ் ஆகியோர் அடங்கிய சட்டத்தரணிகள் குழு சவுதி சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து மேன்முறையீட்டு மனுவுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். சவுதிக்கான இலங்கை தூதர் ஓயல் அமீர் அஜ்வாத், ஜித்தா கன்சிலர், இலங்கையில் ஓய்வு பெற்ற முன்னாள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி எம்டிஎம் லஃபார் ஆகியோருடன் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் சவுதி உயர்நீதிமன்றத்தில் அந்நாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த மரதண்டனை தீர்ப்புக்கு எதிராக 5 பிரதான விடயங்களை மையப்படுத்தி இந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுஜனுக்கு மரதண்டனை அளித்த குற்றச்சாட்டு அத்தியனம் குற்றச்சாட்டுகளுக்குள் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைக்குரிய குற்றம் உள்ளடங்காது என பிரதான வாதம் முன்வைக்கப்பட்டது. அனுஜன் புரிந்ததாக கூறப்படும் குற்றத்துக்கு இஸ்லாமிய மதுகுகளில் பெரும்பாலான மதுகுகளின் நிலைப்பாட்டுக்கு அமைய மர தண்டனை அளிக்க முடியாது என சட்டத்தரணிகள் உயர்நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அத்துடன் அனுஜன் வழங்கியதாக கூறப்படும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் இணையவழி குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான சட்டத்தின் கீழ் வழங்கியது எனவும் அதனை வைத்து மர தண்டனை வழங்க முடியாது எனவும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அனுஜனுக்கு வழங்கப்பட்ட மொழிபெயர்ப்பு வசதிகளில் காணப்பட்ட குறைபாடுகளையும் சட்டத்தரணிகள் சவுதி உயர்நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதனைவிட அனுஜன் இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் எனும் ரீதியில் அவரது மனநிலை மற்றும் நோக்கம் தொடர்பிலும் கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் இவ்வாறான மர தண்டனைகள் ஊடாக இலங்கையில் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகள் தொடர்பிலும் விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு நிலையிலேயே மனு மீதான விசாரணைகளின் பின்னர் சவுதி உயர்நீதிமன்றம் அந்நாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த மர தண்டனை தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறது. இந்த நிலையிலேயே சவுதி உயர்நீதிமன்றத்தால் அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்ட மர தண்டனை அக்டோபர் 13 தேதி அன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி வெளிநாட்டு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கிலும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனிடத்தில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட தொடர்ச்சியான ராஜேந்திர மற்றும் சட்ட முயற்சிகளின் விளைவாகவே இது சாத்தியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரசாங்கம் இலங்கை தூதுவர் வெளிவிவகார அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் இலங்கை வெளிநாட்டு விளைப்பணியகத்தின் தலைவர் உறுப்பினர்கள் வழங்கிய ஆதரவுக்கும் இலங்கை மற்றும் சவுதி சட்டக்குழுக்கள் காட்டிய அர்ப்பணிப்புக்கும் அவர் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்.
1: அனுஜன் சிவராசாவிற்கு சமூக ஊடக கருத்தொன்று தொடர்பாக ஆரம்பத்தில் 5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. ஜனாதிபதி அதிமேதகு அனந்தகுமார் திசாநாயக்க அவர்கள் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் கௌரவ விஜித ஹேரத் அவர்களது வழிகாட்டலின் கீழ் ராஜதந்திர தூதரக மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அனுஜனின் குடும்பத்தினரும் ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சரினை சந்தித்திருந்தார். எமது தூதுவர் மற்றும் தூதரக அதிகாரிகள் சவுதி உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இலங்கையின் விசேட சட்ட குழுவினர் சவுதி சட்ட தரணிகளுடன் இணைந்து உச்ச நீதிமன்ற மேன்முறையீட்டிற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தனர். இந்த வழக்கினை நடத்தி செல்வதற்கான சட்ட செலவுகளை அரசாங்கம் பொறுப்பேற்க தீர்மானித்திருந்தது. குடும்பத்தினர் ஏற்கனவே செலுத்திய சட்ட செலவுகளையும் மீள வழங்குவதற்கு அரசாங்கம் வணக்கம் தெரிவித்தது. 2026 ஆண்டு அக்டோபர் 13 தேதி அனுஜன் சிவராசாவிற்கு மரண தண்டனை விதித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பினை சவுதி அரேபிய உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தினை சரிவர நாங்கள் செய்வதற்காக எமக்கு ஒத்துழைப்பினை வழங்கிய சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கு எமது மனமான்ற நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று அந்த நாட்டின் நீதித்துறையையும் அதன் சட்ட நடைமுறைகளையும் நாம் மதிக்கின்றோம்.
0: இலங்கையில் இடம்பெற்ற மத ரீதியிலான பாத யாத்திரையை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களின் அடிப்படையில் மத நிந்திப்பு மிக பிரதானமாக வெளியாகிறது. செய்தி நேற்றைய தினம் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இது தொடர்பிலான அறிவிப்பை அரசாங்கத்தின் அறிவிப்பாக நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தார். இதனிடையில் சவுதி அரசாங்கத்துக்கு மனமார்ந்த நன்றி என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் தனது டுவிட்டர் தளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். சிவராசா அனுஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்ட முடிவை நான் வரவேற்கிறேன். சவுதி அரசாங்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதமுள்ள சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரை அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆதரவையும் எனது அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும். வாழ்வாதாரத்தை தேடி நமது நாட்டை விட்டுச் செல்லும் எந்த ஒரு இலங்கையரும் தாங்கள் தனித்திருப்பதாக உணர தேவையில்லை என்பதான கருத்தினையும் ஜனாதிபதி இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அனுஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து சவுதி உயர்நீதிமன்றம் விதித்துள்ள தீர்ப்பை வரவேற்று ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் இவ்வாறு பதிவேற்றம் செய்திருக்கிறார். இது அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது வழக்கினை மிகுந்த கவலையுடன் பின்பற்றி வந்த அனைத்து இளைஞர்களுக்கும் அளப்பரிய நிம்மதியை தருகிறது. இது பெருமையான ராஜேந்திரத்தின் பெருமதி. ஒரு நட்பு நாட்டின் சட்ட நடைமுறைகளுக்கான மரியாதை மற்றும் வெளிநாட்டில் வாழும் ஒரு இலங்கை பிரஜைக்காக உறுதுணையாக நின்றவர்களின் சளையாத உழைப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. இந்த முடிவுக்காக சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய பல சவுதி அரேபிய மற்றும் இலங்கை ராஜேந்திரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டக்குழுவினருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதமுள்ள சட்ட நடைமுறைகள் நிறைவடையும் வரை அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆதரவையும் எனது அரசாங்கம் தொடர்ந்தும் வழங்கும். வாழ்வாதாரத்தை தேடி நமது நாட்டை விட்டுச் செல்லும் எந்த ஒரு இலங்கையரும் தாங்கள் தனித்து நிற்பதாக ஒருபோதும் உணரக்கூடாது என்பது ஜனாதிபதி தனது எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கிற முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இதே நேரம் இன்னும் ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். அனுஜனின் குடும்பத்தினர் சோகமும் எதிர்பார்ப்பும் நிறைந்த மனநிலையில் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. சமூக வலைதள 13 தொடர்பாக சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருந்த கல்முனை நட்புமுனையைச் சேர்ந்த சிவராசா அனுஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறித்தாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே அது தளர்த்தப்பட்டுள்ளதாக பிரதி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஹேமச்சந்திர தொலைபேசி ஊடாக தமக்கு அறிவித்துள்ளதாக அனுஜனின் சகோதரன் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17 இடம்பெறவுள்ள வழக்கு முழுமையான நிம்மதி கிடைக்குமா இல்லையா என்பதை திட்டவட்டமாக கூற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் அனுஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை தளர்த்தப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் குறித்து குடும்பத்தினரின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலேயே தமிழன் பத்திரிகைக்கு இது தொடர்பில் அவரது சகோதரன் அளித்த பதிலும் அமைந்திருக்கிறது. இதனிடம் நாமும் வசந்தம் டிவி செய்தி பிரிவு சார்பாக அனுஜன் அவர்களுடைய சகோதரரை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் பேசியிருந்தோம். எனவே இந்த வழக்கின் முடிவு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முடிவு 17 முழுமையாக வெளியாகும் என்கிற ஒரு நிலையில் அதுவரை தாங்கள் பொறுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். முழுமையாக அவர் விடுதலை ஆக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக அமைகிறது. அந்த வகையில் அனுஜனின் தாயார் தந்தையர் சகோதரர் உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் நட்புற்றி முனையில் உள்ள தமது வீட்டில் ஒன்று கூடியிருந்தார்கள் என்பதாக இந்த செய்திகள் இவ்வாறு தரப்படுகின்றன. இதே நேரத்தில் தமிழன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவலை பார்க்கும்போது எனது அண்ணனுக்கு விதிக்கப்பட்ட மனதினை தளர்த்தப்பட்டுள்ள விடயம் குறித்து பிரதி வெளிநாட்டு அமைச்சரான ஹேமச்சந்திர தொலைபேசி மூலம் எம்மை தொடர்பு கொண்டு நேரில் தெரிவித்தார். இது எமக்கு ஓரளவு ஆறுதலை தந்த போதிலும் எதிர்வரும் அக்டோபர் 17 அண்ணனின் வழக்கு மனு விசாரணைக்கு வரவுள்ளது. அந்த வழக்கு விசாரணையின் முடிவுகள் வெளிவந்த பின்னரே எமது குடும்பத்துக்கு பூரண நிம்மதி கிடைக்குமா என்பது தெரியவரும் என்பதாக அவர் கூறுவதோடு அனுஜன் விடுதலைக்காகவும் உயிரை காப்பதற்காகவும் இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ராஜேந்திரர்கள் மத தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் முயற்சிக்கு குடும்பத்தினர் தமது நன்றிகளை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடம் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த ஒரு கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் அனுஜனின் மரண தண்டனை இடைநிறுத்தம் மகிழ்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் இவ்வாறு கூறுகிறார். கல்முனை பிரதேசத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்காக சென்ற பொறியாளர் அனுஜனுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அது தொடர்பில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதோடு அனுஜன் விவகாரத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அனுஜன் வாழ்வதற்கான உரிமைக்காக அர்ப்பணிப்பு செய்த சட்டத்தினர்கள் குழுவின் ஃபைசல் முசபா உப்புல் குமார் உட்பட சட்டத்தினர்கள் அனைவருக்கும் அதேபோல் இலங்கையில் சவுதி அரேபிய தூதர் உட்பட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விடயம் தொடர்பில் நாங்களும் கவனத்தை செலுத்தி எங்களால் முடிந்த முயற்சிகளை மேற்கொண்டோம். சிறிதளவேனும் இந்த விடயத்துக்கு பங்களிப்பு செய்தோம். அது தொடர்பில் ஒரு உயிரை மீட்டெடுப்பதற்கு முடிந்தமை எட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுதி அரேபியாவின் உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு சவுதி அரசாங்கத்துக்கும் சவுதி அரசாங்கத்தின் மன உட்பட அனைவருக்கும் அதேபோல உயர்நீதிமன்றத்துக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிப்பதோடு சகலவிதத்திலும் முயற்சிகளை மேற்கொண்ட குழுவின் சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபாவுக்கும் சரதனி உப்புல் குமார் பிரிவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரம் நாளாகும். ஏனென்றால் ஒரு உயிரை மீட்பதற்கான முயற்சியில் சிறிதளவு வேணும் எமது பங்களிப்பு இருந்தவை எட்டு எனது வாழ்க்கையில் நான் அடைந்த பாக்கியம் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் ரிஷாட் பதீதீன் எம்பியும் இது தொடர்பில் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். சவுதி அரேபியாவில் கண்முனையைச் சேர்ந்த சிவராஜ் அனுஜனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ள தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். இது அவரது குடும்பத்தினருக்கு மீண்டும் நம்பிக்கையும் ஆறுதலையும் அளிக்கும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் என அதிலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதீதீன் இவ்வாறு கூறுகிறார். அனுஜனுக்கு எஞ்சியுள்ள சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்து அவர் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டு பாதுகாப்பாக இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என நாம் தொடர்ந்து நம்பிக்கையுடன் பிரார்த்திக்கிறோம். இந்த விடயத்தில் ஆதரவு அளித்த சவுதி அரேபிய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், எதிர்க்கட்சித் தலைவரும், சிவில் சமூக அமைப்புகள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மற்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடினமான காலகட்டத்தில் நீங்கள் அனைவரும் வெளிப்படுத்திய கூட்டு முயற்சி, மனிதாபிமானம் மற்றும் ஒற்றுமை ஆகியவை அளப்பரியவை. முஸ்லிம்களாகிய நாம் எமது உயிரை விட மேலாக அன்புக்குரிய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம். இந்த அன்பையும் மதிப்பையும் நிலைநாட்டுவதில் நாம் திடமான உறுதியுடன் இருக்கிறோம். அதேவேளை சட்டப்பூர்வமான மற்றும் அமைதியான வழிமுறைகளின் ஊடாக நீதியை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். இந்த முன்னேற்றமான ஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் புதிய நம்பிக்கையும் மன அமைதியையும் அளித்து இந்த விவகாரம் சாதகமான முறையில் முழுமையாக முடிவடைய வழிவகுக்கட்டும் என பிரார்த்திக்கிறேன் என்பதாக ரிஷாட் பதீதீன் எம்பி இது தொடர்பில் தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதனத்தில் மனோ கணேசன் எம்பி தெரிவித்த ஒரு கருத்தும் இவ்வாறு தரப்படுகிறது. கூட்டணிவால் கிடைத்த வெற்றி அனுஜன் தொடர்பில் மனோ, சவுதி அரேபியாவில் உயர்நீதிமன்றம் இலங்கை பிரஜை அனுஜன் சிவராசாவுக்கு சார்பாக நின்றமை குறித்து அவர் தனது கருத்தினை முன்வைத்திருந்தார். அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்ட மரணதண்டனை ரத்து செய்திருப்பதே எமது நாட்டுக்கு நிம்மதியை அளிக்கிறது என்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபிய தேசத்துக்கும் பிரதமர் இளவரசர் சல்மானுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அதிகாரத்தில் உள்ள அரசு என்ற வகையில் இலங்கை அரசு தன் பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறது. அதேவேளை இலங்கை முழுக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் தம் வேறுபாடுகளை கடந்து நம்பிக்கை பிரார்த்தனை அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இது ஒரு நாடு என்ற முறையில் கிடைத்த முதல் வெற்றி என்பதாக மனு கணேசன் எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. சவுதி மன்னருக்கு இலங்கை நன்றிகள், பானுகள் உபதிசத்தியர் என்பதாகவே இந்த செய்தியை வெளியாக இருக்கிறது. இஸ்லாம் சமயத்தை நிந்தனை செய்யும் விதத்தில் சமூகத்தில் கருத்து பதிவு செய்தமைக்காக சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த அனுஜன் சிவராசா மீதான தண்டனையை சவுதி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளமைக்காக அந்நாட்டு மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் மற்றும் அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்துக்கு இலங்கை மக்கள் சார்பில் நன்றி மற்றும் மரியாதையை தெரிவிப்பதாக பானுகள் உபதிசத்தியர் இவ்வாறு கூறுகிறார். இஸ்லாத்தையும் முறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தமைக்காக சவுதி அரேபியாவில் பணியாற்றிய அனுஜன் சிவராசா அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே பானுகள் உபதிச தேரர் இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதவர்களுக்கும் அந்நாட்டுக்கு விஜயம் செய்த முதல் பௌத்த துறவி என்ற வகையிலும் அனுஜனுக்காக மன்னிப்பு கோரி விண்ணப்பித்தவர் என்ற வகையிலும் இலங்கை மக்களுடன் இணைந்து இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பானுகள் உபதேச தேரர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பானுகள் உபதேச தேரர் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவராகவும் ஜப்பானின் சவராலங்கா ஜி விஹாரை, இந்தியாவின் சாஞ்சி சேத்திய கிரிவிகாரி மற்றும் மாலிகா கந்த அக்ராஸ்வக்க மகாவிகாரை ஆகியவற்றின் விகாராதிபதியாகவும் செயற்படுகின்றமை முக்கியமான ஒரு தகவல். எனவே அனைத்து தரப்பினரையும் மகிழ்ச்சி குட்படுத்தும் வகையில் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. எஞ்சியிருக்கிற சட்ட நடைமுறைகள் எவ்வாறு இடம்பெறப் போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவிளம்பர இடைவேளை. மேலும் சில செய்திகள் காணப்படுவை குறித்து நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம்.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. காவி உடை அகற்றப்பட்ட விவகாரம், மனு விசாரணையிலிருந்து விலகினார் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர். மனுக்களை விசாரிக்க மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் நியமனம் என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியற்றதைத் தொடர்ந்து கடூழிய சிறுத்தினை அனுபவித்து வரும் பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுடத்தை ஞானசார தேரரின் காவியுடைய அகற்றுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி பௌத்த பிக்குகள் தாக்கல் செய்திருக்கிற ரிட்மனுக்களை விசாரிக்கும் நீதிபதிகள் குழாமிலிருந்து தாம் விலகுவதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹான் தாபி சூரி அறிவித்திருக்கிறார். அத்துடன் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாம் ஒன்று நியமிப்பதாகவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மனுக்கள் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹான் தாபி சூரி மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதி குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது குறித்த மனுக்களை விசாரிக்கும் நடவடிக்கையிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக நீதியரசர் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஞானசார தேரருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சட்ட அதிபர் திணைக்களத்தின் சார்பில் தாம் முன்னிலையாக இருந்த காரணத்தினால் இந்த மனுக்களை விசாரிப்பதிலிருந்து விலகுவதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக நீதியரசர்களான அமல் ரணராஜா, மகேன் கோபல்லவ மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிசர் குழாமை நியமித்ததாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். அந்த நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் உத்தரவிடப்பட்டது. இந்த மனுக்களை வணக்கத்துக்குரிய தீனியாவால பாலித்து தேரர், உலப்பனை சுமங்கல தேரர், தம்பர அபிலத்தேரர், அகலகட ஸ்ரீசுமர தேரர் மற்றும் பேராசிரியர் இந்துரா காரே தமன தேரர் உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் குழு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறது. மனுக்களின் பிரதிவாதிகளாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம், நீதியமைச்சின் செயலாளர், நீதியமைச்சர், சட்டம் அதிபர் உள்ளிட்ட பலர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்களான பௌத்த பிக்குகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிசரத்தினர்களான சஞ்சீவ ஜெயவர்தன, அனுர மெத்தேகுட, மனோகரடி சில்வா, உதித்த ஹிலஹேவா உள்ளிட்ட சட்டத்தினிகள் நீதிமன்றத்தில் விரிவாக சமர்ப்பணங்களை முன்வைத்திருக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசாரத்தினரின் காவியுடைய அகற்றி அவரை சாதாரண உடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்த தீர்மானம் முற்றிலும் சட்டவிரோதமானது என அவர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் மூலம் போது சாசனத்துக்கு பெரும் அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தினர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்களும் ஞானசாரத்தினர் எதிரும் 23rd தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர்களும் அதற்கு முன்னதாக இந்த மனுக்களை அவசர வழக்கு நடவடிக்கையாக கருதி மனுக்களை ஆதரித்து வாதங்களை முன்வைப்பதற்கான திகதி ஒன்றை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்களும் இதன்போது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தினி இந்த சம்பவ தொடர்பில் ஏனைய பிரதிவாதிகளிடமிருந்து இதுவரை அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறார். எனவே ஏனைய பிரதிவாதிகளிடமிருந்து தேவையான அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறும் அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் சார்பிலான ஜனாதிபதி சட்டத்தினர்கள் இந்த மனுக்களில் பெயரிடப்பட்டுள்ள ஏனைய பிரதிவாதிகள் அனைவரும் அரசு ஊழியர்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் சட்டமாதிபருக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருப்பதாகவும் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் குழாம் மனுக்களை ஆதரித்து வாதங்களை முன்வைப்பதற்காக இன்றைய தினம் நீதிரசர் அமல் ரணராஜா தலைமையிலான மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிரசர் குழாம் முன்னிலையில் அவற்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கை அரசியலமைப்பின் 9வது உறுப்புரைக்கு அமைய பௌத்த மதத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்களான பௌத்த பிக்குகள் தமது மனுக்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் ஞானசார தேரரை கொழும்பு மேல்நீதிமன்றத்திலும் நீதவான் நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்திய போதும் அவரது காவி உடை அகற்றப்பட்டு சாதாரண உடையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை விதிமுறைகளை அமைய சிறைத்திறனை அனுபவிக்கும் கைதி ஒருவரை சிறைச்சாலைக்கு வெளியே அழைத்துச் செல்லும் போது அவர் முன்னர் அணிந்திருந்த உடைக்கு ஒத்த உடையை அணிந்து கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் உள்ளதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்களும் இவ்வாறான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது ஞானசாரத்திரரின் காவியுடைய அகற்றுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்த தீர்மானம் சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு முரணானது எனவும் மனுக்களில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த தீர்மானம் பௌத்த சமயத்தின் துறவர ஒழுக்க விதிகளுக்கும் முரணானது என மனுதாரர்களான பிக்குகள் வாதிட்டிருக்கிறார்கள். இதுக்கமைய ஞானசாரத்தினரின் காவியுடைய கட்டுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கும் வகையில் ரிட் ஆணையொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கும் சிறைச்சாலை விதிமுறையோ சுற்றறிக்கையோ ஏதேனும் நடைமுறையில் இருக்குமாயின் அதனை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுக்களில் கூறப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஞானசாரத்தினரின் காவியுடைய கட்டுவதை தடுக்கும் வகையில் பிரதிவாதிகளுக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் நீதிமன்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் தொடர்பில் மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாம் இன்று பரிசீலிக்க இருக்கிறது என்பதே முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதேநேரம் ஒரு புகைப்படத்தை நாங்கள் வீரகிரி பத்திரிகையில் அவதானிக்கலாம். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள விதிகள், விதிமுறைகள் மற்றும் நிலையான கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை ஜனாதிபதி செயலர் நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக இந்த புகைப்படம் இவ்வாறு
தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது குறித்தும் நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். எனவே இது குறித்தான செய்தி பற்றி பார்க்கும்போது, சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்ட விதிகள் மற்றும் நிலையான கட்டளைகளை

வேண்டும். பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கமைய பௌத்த பிக்குகள் மற்றும் இணைய மதகுருமார்களை சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருக்கையில் அமுல்படுத்தப்பட்ட சட்ட விதிகளுக்கான திருத்த யோசனைகள் இந்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. குழுவின் தலைவராக செயற்பட்ட புத்த சாசன சமய மற்றும் கலாச்சாரவர்கள் அமைச்சின் செயலாளர் சேனாதீரவால் இந்த இடைக்கால அறிக்கை ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் குழுவின் உறுப்பினர்களான நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளரும் பிமந்தி பீரிஸ் பொது நிர்வாக மாநிலசபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் வசந்த் ஆரியரத்ன, பௌத்த விகார ஆணையாளர் நாயகம் ஆர் எம் ஜே சேனாரத்ன மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்கள ஆணையாளர்கள் ஒருவரான ஏ சி கஜநாயக் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இதனோடு இணைந்த ஒரு தகவலாக இது பற்றி நீதியமைச்சர் அரசன நாணயக்கார தெரிவித்திருக்கிற கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் இது தொடர்பிலான தகவல்களும் தரப்பட்டிருக்கிறது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகளை சிறைச்சாலைக்கு வெளியே அழைத்துச் செல்லும் சந்தர்ப்பங்களில் அவர்கள் காவியுடை அணிவதற்கு முழுமையான அனுமதி வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் இது தொடர்பான செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிலையான உத்தரவுகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இது பற்றிய விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை முன்வைத்திருப்பதையும் காணலாம். எனவே சிறை கைதியான தேரொருவர் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக சிறைச்சாலைந்து வெளியே அழைத்துச் செல்லப்படும் போது அவர் காவியுடை அணிந்திருப்பதற்கு முழுமையான அனுமதி வழங்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்தோ அல்லது நிக்காயிடமிருந்தோ குறித்த காவியுடைய அகற்றுமாறு அறிவித்தல் கிடைக்கும் வரை அவர் காவியுடையை தரிக்க முடியும். அதேபோன்று பௌத்த துறவியொருவர் கைதியாக சிறையில் அழைக்கப்படும் போதும் அந்த கைதி அதுவரை அணிந்துள்ள காவியுடைய அகற்றுவது தொடர்பாக பௌத்த விகாரை திணைக்களத்துக்கு அறிவித்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏதேனும் ஒரு வகையில் வேறு மதத்தைச் சேர்ந்த மதகுரு ஒருவர் கைதியாகும் பட்சத்தில் இந்த ஏற்பாடுகளை பொருத்தமான முறையில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என குழு திருத்தங்களை முன்வைத்து இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை முன்வைக்கும் போது குழுவின் தற்போது இடைக்கால அறிக்கை ஒன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரதியொன்று ஜனாதிபதியின் செயலாளரிடமிருந்து எனக்கு கிடைத்துள்ளது. அவ்வறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய சிறைச்சாலை நிலையில் கட்டளை 356 பிரிவை திருத்தி அமைத்து 356A என ஒரு பகுதியையும் 550 திணைக்கள கட்டளை சிறுத்தை திருத்துவதற்கான இடைக்கால கட்டளை ஒன்றுக்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பௌத்த துறவி ஒருவர் கைதியாக சிறையில் அடைக்கப்படும் போதும் அந்த கைதி அதுவரை அணிந்துள்ள காவியுடை அகற்றுவது தொடர்பாக பௌத்த விகார திணைக்களத்தை அறிவித்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஏதேனும் ஒரு வகையில் வேறு மதத்தைச் சேர்ந்த மதகுரு ஒருவர் கைதியாகும் பட்சத்தில் இந்த ஏற்பாடுகளை பொருத்தமான முறையில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். இந்நிலையில் கட்டளை 550 புதிதாக ஒரு பகுதி சேர்க்கப்பட்டு திருத்தம் கொண்டுவரப்படுகிறது. அதற்கமைய பௌத்த துறவியொருவர் கைதியாக சிறைச்சலந்து வெளியே அழைத்துச் செல்லப்படும் சந்தர்ப்பம் தெளிவுபடுத்தப்படுகிறது. அதாவது தேரொருவர் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக சிறைச்சலந்து வெளியே அழைத்துச் செல்லும் போது அவர் காவியுடை அணிந்திருப்பதற்கு முழுமையான அனுமதி வழங்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட தரப்பிடமிருந்தோ அல்லது நிக்காயிடமிருந்தோ குறித்த காவியுடைய அகற்றுமாறு அறிவித்தல் கிடைக்கும் வரை அவர் காவியுடை தரிக்க முடியும். இது தொடர்பான இடைக்கால குழு அறிக்கையை தற்காலிக சிறைச்சாலைகள் ஆணையர் நாயகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள அந்நிலையர் கட்டளை திருத்தி அமைத்து இந்த அறிக்கை பரிந்துரைகளில் குறிப்பிட்டுள்ளவாறு சிறைச்சாலை நிலைய கட்டளைகளை திருத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளேன் என்பதாகவே இது செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதே நேரம் இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு கருத்தினை முன்வைத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஞானசார திரையரின் துறவர் ஆடிய கட்சிமைக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சி இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஞானசார திரையரின் துறவர் ஆடையாக கலற்றிய அகற்றமை தொடர்பில் அரசாங்கம் கோட்டை ஸ்ரீ கல்யாண மகாசங்க சபையின் மகாநாயகத்தினர் மற்றும் சங்க சபையை சந்தித்து மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிக்குகள் உள்ளிட்ட மத தலைவர்களை வெளியே அழைத்துச் செல்லும் போது அவர்கள் அணிய வேண்டிய ஆடை தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழு ஒன்றை நியமிப்பதே முழுமையான கண்துடைப்பாகும் என்றும் அத்தகைய குழுவின் தேவை எதுவும் இல்லை என்று மக்கள் சார்ந்த கூட்டு எதிர்க்கட்சியின் அழைப்பாளர் பேரரசர் ஜியில் பீரிஸ் முன்னர தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நடவடிக்கை தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய அனைத்து நடைமுறைகளும் சிறைச்சாலை திணைக்களத்தின் நிலையான உத்தரவுகளில் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் சிறைச்சாலைகள் சட்டத்தின் நிலையான உத்தரவு 550 பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஏதேனும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அல்லது வேறு வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட கைது ஒருவரை சிறைச்சாலை சீருடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தக் கூடாது. சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்னர் சமூகத்தில் வாழும்போது அணிய பழகிய ஆடைக்கு இணங்க சாதாரண சிவில் ஆடையை அல்லது உரிய கலாச்சார மத பின்னணிக்கு பொருத்தமான ஆடையை அணிவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் நிலையான உத்தரவுகளில் இது தொடர்பில்

தெளிவாக நேரடி வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழுவை நியமிக்க வேண்டும் என்ற பிரச்சினையை மறைப்பதற்கும் மேலும் மேலும் எழுத்தறிப்புவதற்குமாக எடுக்கப்பட்ட நேர்மையற்ற முயற்சியாகும் அரசின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் அருவறுப்புடன் கண்டிக்கிறது. அத்துடன் அரசு இப்போது செய்ய வேண்டியது கலவடத்தை ஞானசாரத்திலிருந்து துறவராடியை கலற்றி அகற்றமே தொடர்பில் கோட்டை ஸ்ரீ கல்யாணி மகாசங்க சபையின் மகாநாயகத்தினர் மற்றும் சங்க சபையை சந்தித்து மன்னிப்பு கோருவதாகும் என இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி இது தொடர்பில் கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக விதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை விவகாரம் முஸ்லிம் பெண் சுகாதார ஊழியர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டு என்பதான செய்தியாக இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த 6 முஸ்லிம் பெண் சுகாதார கல்வி ஊழியர்களை அவர்களது ஹிஜாப் உள்ளிட்ட மத நம்பிக்கை அடிப்படையிலான ஆடைகளை அணிய வேண்டாம் என வைத்தியசாலை நிர்வாகம் பணித்ததன் மூலம் அவர்களது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. சர்ச்சைக்குரிய இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து கடந்த திங்கட்கிழமை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சட்டத்துக்கு முரணான விதத்தில் வைத்தியசாலை நிர்வாகம் ஊழியர்களின் மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலில் ஈடுபடுவதற்கான அவர்களது சட்ட ரீதியான உரிமையும் மீறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 1989 மற்றும் 2022 சுற்றறிக்கைகள் அரசு அதிகாரிகள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஹிஜாப் மற்றும் கண்ணியமான மேலதிக ஆடைகளை அணிவதை தெளிவாக தடை செய்யவில்லை. அத்தோடு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மற்றொரு வைத்தியசாலை முஸ்லிம் பெண் ஊழியர்களுக்கு எவ்வித கட்டுப்பாடுமின்றி மத நம்பிக்கை அடிப்படையிலான ஆடைகளை அணிவதற்கு அனுமதித்திருப்பதாக தெரிவித்துள்ள ஆணைக்குழு. எனவே சுற்றறிக்கைகள் தொடர்பாக கல்முனை வைத்தியசாலை நிர்வாகத்தின் விளக்கம் தன்னிச்சையானதும் அதனிடத்தில் நியாயமற்றதுமாகும். அதேவேளை ஒழுக்காற்று விசாரணை எதுவுமின்றி முறைப்பாடு அளித்த ஊழியர்களை இடமாற்றம் செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமும் அரசமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அவர்களது உரிமைகளை மீறும் வகையில் அமைந்திருக்கிறது. இவ்வாறு பின்னணியில் நிர்ணயிக்கப்பட்ட சீருடைகளுடன் மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஹிஜாப் உள்ளிட்ட மேலதிக ஆடைகளை அணிவதற்கு அனுமதி அளிக்கும் எழுத்து மூல வழிகாட்டலை வெளியிடல் கல்முனை வைத்தியசாலை நிர்வாகத்தினால் தாம் வாய்மொழி மூல துன்புறுத்தல்களுக்கு உள்ளானதாக ஊழியர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுத்தல், பாதிக்கப்பட்ட 6 பெண் ஊழியர்களும் மீண்டும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இணைவதற்கு இடமளித்தல், இதன்போது அவர்களது மத நம்பிக்கையின் அடிப்படையிலான ஆடைகளை அனுமதித்தல் ஆகிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்வாறு பரிந்துரை செய்திருக்கிறது என்பது இன்னும் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு தகவல் பற்றியும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பின்லாந்தில் அமைச்சர் பிமல் செம்மணி புதைக்குழி விவகாரம் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணை கோரும் அந்நாட்டு எம்பிக்கள் என்பதாகவே இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக சர்வதேச அளவிலான சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்று பின்லாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான இங்கா ஹோப்ஸு மற்றும் இவா பீட்டேட் ஆகியோர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்கே நேற்றைய தினம் பின்லாந்துக்கு விஜயம் செய்து புலம்பெயர் இளைஞர்களை சந்தித்திருந்தார். இந்நிலையில் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் எழுதி மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட கேள்வியொன்றில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தலை செய்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கேள்வியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகள் அலுவலகத்தின் தவறின்படி கடந்த ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் செம்மணி புதைக்குழியிலிருந்து 580 மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எச்சங்களில் குழந்தைகளும் அடங்குவர பாடசாலை பைகள் மற்றும் குழந்தைகளின் பால் போத்தல்கள் போன்ற சான்று பொருட்களும் அங்கு கண்டெடுக்கப்பட்டன. எனவே மோதல் காலத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். பரவலான போர்க்குற்றங்கள், சித்திரவதைகள் மற்றும் பொதுமக்கள் படுகொலைகள் பற்றிய தகவல்கள் உள்ளன. அவ்வாறான நிலையில் அவை பற்றிய விசாரணைகள் மிக மெதுவாகவே நகர்கிறது. மழை மற்றும் வளப்பற்றாக்குறை காரணமாக கடந்த ஆண்டின் இறுதியில் 7 மாதங்களுக்கு செம்மணி புதைக்குழியின் அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்பட்டு பின்னர் சர்வதேச கண்காணிப்புக்கும் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் தொடங்கப்பட்டன. இலங்கைக்கு சர்வதேச தரவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை நாடுமாறு செப்டம்பர் மாதம் மனித உரிமைகள் உயிரசான அலுவலகத்தின் வரைவு அறிக்கை வலியுறுத்துகிறது. மிக முக்கியமாக காணாமல் போனவர்களின் வயதான பெற்றோரும் கணவன் மனைவியும் தங்கள் உறவினர்களின் நிலைமை என்னவென்று தெரியாமலேயே இறந்து வருகிறார்கள். மரபணு மாதிரிகளை சேகரிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் சுயாதீன வழிமுறைகள் அவசியம் உள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. மேலும் சர்வதேச நிதியுதவிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு உள்ளூர் ஆவணப்படுத்தல் பணிகளை பலவீனப்படுத்தி இருக்கின்றன. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தால் பேட்டி காணப்பட்ட குடும்பங்கள் நீதியையும் சர்வதேச விசாரணைகளையும் கோரி நிற்கிறார்கள். இறுதியாக பின்லாந்தும் இலங்கையும் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் ஆலோசனைகளில் பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. இது மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்ட வெளியுறவு கொள்கைகளை பின்பற்றுவதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கும் பின்லாந்தின் திறனை வலுப்படுத்துகிறது. அந்த வகையில் பின்லாந்து அரசாங்கத்திடம் இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அவை
சர்வதேச தரங்களுக்கிணங்க செம்மணி மற்றும் பிற புதைகுழிகள் குறித்த சுயாதீன விசாரணை பின்லாந்து எவ்வாறு ஊக்குவிக்கிறது? பின்லாந்து இலங்கை அரசியல் ஆலோசனைகளின் போது இந்த விவகாரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இருதரப்பு ரீதியாகவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது ஐக்கிய நாடுகளின் சபையூடாகவோ தடவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்கவோ அல்லது நிதியளிக்கவோ பின்லாந்து தயாராக உள்ளதா? அவ்வாறாயின் அது எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பதாக அவை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவ விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பரவில் மற்றும் ஒரு செய்தி குறித்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பாத யாத்திரையில் இறுதி நாள் இன்று கொழும்பில் என்பதான செய்தி. பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர்கள் கூட்டத்தை ஞானசாரத்தில் இருந்து விடுதலை செய்யுமாறு கோரி மகாசங்கத்தினர் தலைமையில் முன்னெடுக்கப்படும் காவியுடைக்கிய நீதி சுதந்திரத்துக்கான நடைபவனை இன்று வியாழக்கிழமை கொழும்பை வந்தடைய இருக்கிறது என்பதாக இந்த தகவல் அமைய பெற்றிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தினமின பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வருகிறது. பிரேசில் அல்லன ஜாத்தியந்திர வரைந்து ருசியாவின் சஞ்சாரக வியாபாரி பிரவர்தனை கருணபவ கியமின் மஹிந்தகே ரோசைத்த டி ஷர்ட் துரஸ்தாக முதிரணை கர வெதலா என்பதாகவே இந்த தகவல் தரப்படுகிறது. ரஜிய முதல் ருபியல் மில்லியன ஹத்தை தசம அட்டக் அவபாவித்தே என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. லங்கா அதிபர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமைகிறது. டி ஷர்ட் சித்திய என்பதாக லங்கா அதிபர் பத்திரிகையும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சேக்கு எதிராக சர்வதேச போலீசார் ஊடாக சிவப்பு எச்சரிக்கையை பெறுவதற்காக பெசில் ராஜபக்சேக்கு எதிரான பிடியாணையை சிங்கள மற்றும் ஆங்கில மொழியில் பிறப்பிக்குமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்றைய தினம் கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு உத்தரவிட்டிருந்தார். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மண்டல முன்னிலையான குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கும் போது இந்த வழக்கில் முதலாவது சந்தையிடவர 114 இலக்கம் மிதமுலன வீரகட்டி என்ற முகவரியில் வசித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது குறித்த நபர் அங்கு இல்லை என விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. இவ்விடயம் தொடர்பாக அவரது உறவினர்கள் உள்ளிட்ட பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கமைய சந்தேகநபர் தற்போது அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் வசித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் சர்வதேச போலீசாரோடாக சந்தேகநபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளமையால் சந்தேகநபருக்கு எதிராக நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட பிடியாணையை சிங்கள மற்றும் ஆங்கில மொழியில் பிறப்பிக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். மண்டல் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலனை செய்த நீதிவான் சந்தேகநபருக்கு எதிராக ஆங்கில மொழியில் பிடியாணை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிற நிலையில் இந்த வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அதற்கமைய பெசில் ராஜபக்சே பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்கு 2014 ஆண்டு வழங்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தை அந்த நிறுவனத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு செலவிடாதே அப்பணத்தை கொண்டு உவா மாகாண சபை உறுப்பினர்களுக்காக 12,000 சட்டைகள் அதாவது டி ஷர்ட் வழங்கிய அரசாங்கத்தை இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சே சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்னம் மற்றும் அந்த நிறுவனத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜோஃபர் ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவலை நாங்கள் காணலாம். இது பெசிலுக்கு எதிரான சர்வதேச பிடிவராந்து குறித்தான செய்தி. அடுத்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாமல் உள்ளிட்ட ஐவருக்கு எதிராக ஒருங்கிணைந்த குற்றப்பத்திரிகை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாகவும் இந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் சர்ச்சைக்குரிய யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட ஐவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மேல்நீதிமன்றத்தில் சந்தினவர்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு இவ்வாறு அறிவித்திருப்பதும் பிரதானமான தகவலாக தரப்படுகிறது. இந்த வழக்கின் இரண்டாவது சந்தினமரான பிரியங்கா நியூமாலி குறித்தும் இந்த வழக்கின் போது சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மூன்றாவது சந்தேகநபரான ஷமீந்திர ராஜபக்சே ஆகியோரை கைது செய்வதற்காக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை ஒன்று பெறப்பட்டுள்ளதாகவும் அதன் ஊடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அவரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதே. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது நீதிவானவர்களை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்து 2019 ஆண்டு மார்ச் மாதம் 21 தேதி சட்டமாக ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதற்கமைய 2026 அக்டோபர் 12 தேதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள சட்டம் அதிபர் இந்த வழக்கின் 5வது சந்தினபராக புருனேயில் பதிவு செய்யப்பட்டுள்ள பிசொலியூஷன் என்ற நிறுவனத்தை பெயர் குறிப்பிடுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். அத்துடன் நீதித்துறை சட்டத்தின் 12 ஆனா பிரிவின் கீழ் சந்தினபர்களுக்கு எதிராக கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் மற்றும் இந்த நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள இரு வழக்குகளுக்கான ஒருங்கிணைந்த குற்றப்பத்திரிகை நிரந்தரம் ஒவ்வொரு அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு நிலையில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபரான நாமல் ராஜபக்சேவுக்கு கடந்த வழக்கு விசாரணை போது பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் குழுள்ள வழக்கிற்கு அமைவாக அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் சந்தினபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 18 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. சுரேஷ் சலையின் ரெட் மனு விகாரம் வெளியேற்று மனுக்களுக்கு அனுமதி வழங்குவதால் 22 தேதி தீர்மானம். சலைக்கு ஆதரவாக பிக்குகளும் எதிராக கர்தினால் வெல்கம் ரஞ்சித்தும் மனுக்கள் என்பதான செய்தியாக இது இவ்வாறு
தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது சிறைச்சாலை குறித்தான விவகாரம் பற்றி நாம் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை கமைய பயங்கரவாத தடைச்சடுதங்கள் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வுப் பிரிவின் முன்னாள் பிரதான சிறை செலவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட்மனுவில் இடையீட்டு மனுதாரராக இணைந்து விடயங்களை முன்வைப்பதற்கு அனுமதி கோரி சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால மனுக்கள் மீதான உத்தரவு எதிர்வரும் 22ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த மேன்முறையீட்டு மனு மீதான பரிசீலனை நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோஹந்தா பேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டது. இந்த இடையீட்டு மனுக்கள் மீதான உத்தரவு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் அறிவிக்கப்படவிருந்தது. எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த மனுக்கள் மீதான உத்தரவை ஒத்திவைத்து எதிர்வரும் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. பெங்கமுவே நாலுக்கத்திரர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை மற்றும் தன்னார்வ அமைப்புகளால் இந்த இடையீட்டு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷலை உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட்மன் ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். நிலையில் குறித்த ரிட் மனுவில் இடையீட்டு மனுதாரராக இணைந்து விடயங்களை முன்வைப்பதற்கு அனுமதி கோரி இந்த இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதனிடம் மேலும் சில செய்திகள் குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் மற்றொரு வழக்கு விசாரணை குறித்தான தகவல் இவ்வாறு தினகரன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. சத்தச ஊழியர்களை அரசியலில் ஈடுபடுத்தமை ஜான்சன் பெர்னாண்டோவின் வழக்கு ஒத்திவைப்பு என்பதாக இந்த செய்தியினை நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சத்தச நிறுவன ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமையிலிருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பில் மேலதிகமாக வெளியாகி இருக்கிற செய்திகள் பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ளும்போது இது தொடர்பிலான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. அந்த வகையில் ஜான்சன் பெர்னாண்டோ விவகாரம் குறித்தான செய்தியில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் கடந்த இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கின் 2வது பிரதிவாதியான முகமது ஷாக்கீர் என்பவர் மற்றொரு வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு சுகவீனம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது சட்டத்தினிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் நேற்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகவில்லை என்பதும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டதே. இதன் காரணமாக நேற்றைய தினம் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவில்லை. மேலதிக சாட்சி விசாரணைகளுக்காக இந்த வழக்கு எதிர்வரும் 28ஆம் தேதி கோத்தி வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சர் பதவி வகித்திருந்தார். அப்போதுதான் இந்த சர்ச்சையும் இவ்வாறு உருவாகி இருந்தது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இதுவும் நீதிமன்றம் குறித்தான ஒரு தகவல். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த தவறியமை கேலி ரம்புக்கொல்ல குழுவினருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பதாக இந்த செய்தியினை காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்கொல்ல உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு ஒன்றை செயற்படுத்த தவறியமை குறித்தே இங்கே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இதனை நீதிமன்றத்தை இது அவமதித்துள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரிய கேலி ரம்புக்கொல்ல உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருந்து கொள்வனவு நடவடிக்கையில் இடம்பெற்றுள்ள முறைகேடு காரணமாக அடிப்படை மனித உரிமைகளை உரிமைக்காக கேலி ரம்புக்கொல்ல 75 மில்லியன் ரூபாயையும் சுகாதார அமைச்சின் முன்னாள் சிறல் ஜனக சந்திரகுப்த தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் எஸ் டி ஜெயரத்னம் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி டாக்டர் விஜித குணசேகர் ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாயையும் அரசாங்கத்துக்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் என கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. இந்த நேரத்தில் இது சரியாக செயற்படுத்தப்படாமையின் காரணமாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு பிரதான செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதுவும் மற்றொரு நீதித்துறை சார்ந்த ஒரு விசாரணை குறித்தான தகவலாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் சரண குணவர்தன வழக்கு விவகாரம் பற்றிய செய்தி பற்றி பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் சரண குணவர்தனின் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற விசாரணைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சரண குணவர்தன தேசிய லோத்தர சபையின் தலைவராக பணியாற்றிய காலப்பகுதியில் சுமார்
குறிப்பிட்ட பணத்தை சட்டவிரோதமான முறையில் விடுவித்ததாக குற்றஞ்சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள வழக்கை கொழும்பு மேல்நீதிமன்றம் 11 இலக்க நீதிமன்ற நீதிபதி ரிஷாந்த் குடவெல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதற்கமைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த இடைக்கால உத்தரவு 14 நாட்களுக்குள் அமலில் இருக்கும் என பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் சரண குணவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோஹந்த அபயசூரிய மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. சரண குணவர்தனுக்கு எதிரான ஊழல் வழக்கு இலக்கம் 11 மேல்நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கிலிருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் மேல்நீதிமன்ற நீதிபதியும் தனிப்பட்ட உதவியாளர் மூலம் குறித்த நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தமை தொடர்பில் குறித்த நீதிபதியால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் குறித்த வழக்கு விசாரணை அந்த நீதிபதி முன்னிலையில் நடைபெற முடியாது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. எனவே குறித்த வழக்கை வேறு மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு பரிந்துரை செய்யுமாறும் அதுவரை இலக்கம் 11 மேல்நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த குடவெல இந்த வழக்கு விசாரணையை எடுத்துக் கொள்வதற்கு தடைக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரரான முன்னாள் அமைச்சர் கூறியிருக்கிறார். மனுதாரரான முன்னாள் அமைச்சர் சார்பில் ரம்சி பாச்சா சட்டத்தினிகள் நிறுவனத்தின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாப் சட்டத்தினி அலி சப்ரி ஆஜராகி இருந்தார் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற முக்கிய விடயம். இதே நேரம் தேர்தல்கள் தொடர்பான சட்டங்கள் மீளாய்வு குறித்தும் ஒரு செய்தி தரப்படுகிறது. அவை குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்கள் மீளாய்வு, பொதுமக்களின் முன்மொழிவு அறிக்கை பாராளுமன்ற விசேட குழுவுக்கு சமர்ப்பிப்பு என்பதாகவே இந்த செய்தியினையே நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாநிலசபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற கேள்விகள் இருந்து வரும் நிலையில் இவ்வாறு தகவல் தரப்பட்டிருப்பது முக்கியமான செய்தி. இதுகுறித்து நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த வகையில் தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு தொடர்பான பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் ஆலோசனைகள் குறித்த நிபுணர் குழுவின் அறிக்கை பாராளுமன்ற விசேட குழுவினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் முன்மொழிவுகளை மதிப்பாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு பாராளுமன்ற விசேட குழுவின் தலைவர், பொது நிர்வாக மாநிலசபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏ எச் எம் எச் அபயரத்னவிடம் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டது. தேர்தல் தொடர்பான சட்டங்களை மாநிலசபை தேர்தல்கள் தொடர்பான சட்டங்கள் மீளாய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிகளையும் விதிப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழு அண்மையில் கூடிய போது இந்த அறிக்கை இவ்வாறு கையளிக்கப்படும். தேர்தல்கள் சீர்திருத்தங்கள் தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டுள்ள 31 முன்மொழிவுகள் மற்றும் தேர்தல்கள் தொடர்பாக முன்னர் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற குழுக்களின் அறிக்கைகளையும் ஆழமாக மீளாய்வு செய்து அறிக்கையிடுவதற்காக நிபுணர் குழுவில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அணிக்குழுவின் தலைவர் அசோக் பீரிஸ், எல்லை நிறைய அணிக்குழுவின் தலைவர் சமன் சீரத் நாயக், கேலனி பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ஷாம் இந்தா பேசிங்க, எல்லை நிறைய குழுவின் உறுப்பினர் கலாநிதி கேனா தவலிங்க மற்றும் வடமாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த விசேட குழுவின் தலைவர் கௌரவ அமைச்சர் பேராசிரியர் ஏ எச் எம் எச் அபயரத்ன குறிப்பிடும்போது முன்மொழிகளை சமர்ப்பித்த நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளினால் முன்வைக்கப்பட்டுள்ள பல்வேறு விடயங்கள் மற்றும் கருப்பொருட்கள் தொடர்பில் தனித்தனியான அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தற்போது அரசியல் கட்சிகளாலும் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள், பல்வேறு நிறுவனங்கள், அரசியல் அமைப்புகள், அத்துடன் அரசியல் கட்சிகள் முன்வைத்துள்ள அனைத்து கருத்துக்கள் மற்றும் முன்மொழிகளையும் மீளாய்வு செய்து 2 மாதங்களுக்குள் இடைக்கால அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்திடம் சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரும் நாட்டின் பிரஜைகள் மற்றும் பொதுமக்களுக்கு தமது திருத்தங்கள் மற்றும் புதிய முன்மொழிகளை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது முக்கியமான செய்தி. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து அடுத்த அவதானத்தை செலுத்துகிறோம். அனைத்து மாகாணங்களிலும் கனமழை பெய்யும் வாய்ப்பு, வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை என்பதாக இந்த செய்தி அமைகிறது. நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டை சுற்றியுள்ள வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள கீழ் வளிமண்டலைய தளம்பல் காரணமாக நாடு முழுவதும் வேகமூட்டமான வானிலையுடன் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு, வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதோடு நாட்டின் ஏனைய பகுதியில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக மேல் சபர்கமுக, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் கனமழை, ஏனையும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் மேல் மிதமான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் சபர்கமுக, மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலவக்கூடும் என்றும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக இதனை நாம் அவதானிக்கின்றோம். இதனிடம் மேலும் சில செய்திகள் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிற ஒரு கருத்து குறித்து நாங்கள் காணும்போது, புத்தாக்கங்களை உருவாக்கும் நாடாக இலங்கை மாற்றப்படும் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நாட்டின் முதல் அரையாண்டு ஏற்றுமதி வருமானம் $9 பில்லியன் என்பதாகவும் அவர் இவ்வாறு கூறுகிறார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் இந்த வருடத்தின் முதல் அரையாண்டில் $9 பில்லியன் தாண்டியிருப்பதாக பிரதமர் கூறியிருப்பதோடு, இலங்கை தொழில்நுட்பத்தை நுகரும் நாடு என்ற நிலையிலிருந்து புத்தாக்கங்களை உருவாக்கும் நாடாக மாற்றுவதற்கு அரசாங்கம் உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். 2030 டிஜிட்டல் பொருளாதாரத்தை $15 பில்லியன் விரிவுபடுத்தல், டிஜிட்டல் ஏற்றுமதியை $5 பில்லியன் அதிகரித்தல் மற்றும் 2,00,000 தொழில் வல்லுநர்களை கொண்ட டிஜிட்டல் தொழிற்படையை உருவாக்குதல் ஆகியவை இதன் இலக்குகளாகும் என்று தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற 2026 இலங்கை பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 2 தினங்களில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் இலங்கையில் பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டு சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கொள்கை வகுப்பாளர்கள், வர்த்தகத்துறை தலைவர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் இணைய தொடர்புடைய தரப்பினரும் பங்கேற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றொரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இலங்கையின் கடன் சீரமைப்பில் வலுவான கட்டமைப்பு அறிமுகம், G24 செயலகம் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் தரப்படுகிறது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு பின்னர் முக்கியமான சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக மிகவும் வலுவான அரசு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் G20 செயலகத்தின் பணிப்பாளர் யெபோ மஷா இவ்வாறு கூறியிருக்கிறார். அரசு கடன் மறுசீரமைப்பு முறையை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சியில் இலங்கை எதிர்கொண்ட நீண்டகால கடன் நெருக்கடி ஒரு முக்கிய விடயமாக மாறியிருக்கிறது. அதிக கடன் சுமையை கொண்ட நாடுகள் பெரும்பாலும் தங்கள் வளங்களில் பெரும்பகுதியை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்வதற்கு பதிலாக கடனை திருப்பிச் செலுத்துவதற்கே ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அதிகப்படியான கடன்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக தொடர்கிறது. கடந்த காலத்தை விட தற்போது இலங்கை விரைவாக மறுசீரமைப்பு தீர்வுகளை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதனிட மற்றொரு செய்தியும், கொழும்பு வீட்டுத் தொகுதிகளை மேம்படுத்த விசேட நடவடிக்கை என்பதான ஒரு செய்தியையும் தினகரன் பத்திரிகை தருகிறது. கொழும்பில் உள்ள 95 வீட்டுத் தொகுதியில் உள்ள வீடுகளின் நிலைமைகளை மதிப்பிடவும் அங்கு வசிப்பவர்களின் சமூக பொருளாதார சவால்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்துவதற்கு தேவையான மாற்றங்களை தீர்மானிப்பதற்கே வீடமைப்பு அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்கான கணக்கெடுப்புகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வீட்டுத் தொகுதியில் உள்ள சில வீடுகளில் தரமிழந்து தற்போதைய சூழலுக்கு பொருந்தாத நிலைக்கு வந்துள்ளன. இதனால் இவ்வீடுகளில் வசிப்போருக்கு சுகாதாரமான வீட்டு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நிறுவனங்கள் பிரதியமைச்சர் டி வி சரத் கூறும்போது, பொது வீட்டுத் தொகுதிகளில் வசிப்பவர்கள் எதிர்கொள்ளும் உண்மையான சிக்கல்களை கண்டறிந்து நம்பகமான தரவுகள் அவசியம் எனவே அதனாலே அமைச்சு இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளது. குழுவில் 95 பொது வீட்டுத் தொகுதிகள் உள்ளன. அவை பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள என்னென்ன மாற்றங்கள் தேவை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு அவற்றை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம். அந்த குடும்பங்கள் தங்கள் வீடுகளை வசதியாக வாழ முடிகிறதா என்பது குறித்து ஆராய்ந்து வருகிறோம். உதாரணமாக, முன்பு ஒரு வீட்டு அலகின் அறைக்கு 450 சதுர அடி என்ற தரநிலிருந்து காணப்பட்டதையும், ஆனால் இப்பரப்பளவு தற்போது போதுமானதாக இல்லை. குடும்பத்தின் எண்ணிக்கையை பொறுத்து தேவைப்பட்டால் இந்த வீடுகள் விரிவாக்கப்படும். கொழும்பில் அமைந்துள்ள சுமார் 10,000 வீட்டு அலகுகளை கொண்ட 45 பொது வீட்டு திட்டங்கள் அவற்றின் கட்டமைப்பு ஆயுட்காலங்களை கடந்துவிட்டன. இவற்றை மறுசீரமைப்புக்கு உட்படுத்த வேண்டும். உட்கடும் மற்றும் மூலோபாய மேம்பாட்டுக்கான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த செய்தியோடு மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி, நாட்டில் ஆண்களுக்கிடையில் HIV தொற்று திடீர் அதிகரிப்பு என்பதாக இந்த செய்தியை காண்கிறோம். ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இலங்கையில் HIV தொற்று அதிகரிப்பதற்கு ஆண்களுக்கிடையில் நடைபெறும் பாதுகாப்பற்ற உடலுறவே முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக பாலியல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் நிமாலி ஜெயசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது HIV தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டவர்கள் குறித்தும் இதில் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த HIV தொற்று திடீரென அதிகரித்திருப்பதாக வெளியாகியிருக்கிற செய்தி பற்றி அனைத்து தரப்பினரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலேயே இதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருந்து கொள்வது என்பதை பற்றியும் பொதுமக்கள் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அந்த வகையில் நாட்டில் இப்பொழுது ஆண்களுக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெண் அடையாளம் காணப்படும் போது 7 ஆண்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படும் போக்கு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் கேட்போர் கூட மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகாளர் சந்திப்பில் இது கருத்து முன்வைக்கப்படுகிறது. பாலியல் சுகாதாரம் மற்றும் HIV மருத்துவத்துறையின் தற்போதைய போக்குகள், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் எதிர்கால புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து ஊடகங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை பாலியல் சுகாதாரம் மற்றும் HIV மருத்துவத்துறை விசேட வைத்திய நிபுணர்கள் கல்லூரியின் தலைவியான விசேட வைத்திய நிபுணர் நிமாலி ஜெயசூரி, இலங்கையில் ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் ஆண்கள் HIV தொற்று அதிகமாக பதிவாகுவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அத்துடன் போதைப் பொருட்கள் ஊசி மூலம் செலுத்துவதனாலும் HIV தொற்று பதிவாகுவதாகவும், நோய் பரவலில் இது அவதானம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு ஆபத்தான நிலைமை என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி பற்றி பார்க்கலாம். உலகின் முன்னணி விஞ்ஞானிகள் 7வது முறை இடம் பிடித்த யாழ் மண்ணின் மைந்தன் என்பதான செய்தி பேராசிரியர் சதிபரன் சாதனை என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் சிவில் பொறியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றும் கல்வியாளரும் ஆராய்ச்சியாளருமான யாழ் மண்ணைச் சேர்ந்த பேராசிரியர் நவரத்னராஜா சதிபரன் 2026 ஆண்டுக்கான உலகின் முன்னணி விஞ்ஞானிகள் பட்டியலில் தொடர்ச்சியாக 7வது முறை இடம் பிடித்து வருகிறார் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய தகவலாகவும் அமைகிறது. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அதனிடத்தில் அல்சேவியே என்ற உலக புகழ்பெற்ற அறிவியல் பதிப்பகமும் இணைந்து ஆண்டுதோறும் வெளியிடும் உலகின் மிகச்சிறந்த முன்னணி விஞ்ஞானிகளை அடையாளம் காணும் புகழ்பெற்ற சர்வதேச தரவரிசையான 2026 ஆண்டுக்கான பட்டியல் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலிலேயே அவர் மீண்டும் இவ்வாறு இடம் பிடித்திருக்கிறார். மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம். யாழில் படையினர் எப்போது காணிகளை விடுவிப்பர் கூற முடியாது என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் என்பதாகவே இந்த செய்தியை. யாழில் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக திகதியை குறித்து சொல்ல முடியாது என்றும், 1-2 மாதங்களில் கணிசமான காணிகள் விடுவிக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கூறியிருக்கார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்புக்குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் லால்காந்த அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிற மற்றும் ஒரு கருத்தை பற்றி பார்க்கலாம். இனவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கவே புதிய சட்டம், அமைச்சர் லால்காந்த் தெரிவிப்பு என்பதான செய்தி. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படுவதன் பிரதான நோக்கம் இனவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதையாகும் என்று விவசாய அணி கால்நடை வழங்கல் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நேரம் செல்வோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்த்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று கூட ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. விளையாட்டு, அதே போல முக்கியமாக பார்க்கும்போது ராசி, இன்றைய முக்கியமான செய்திகள் என்று ஏராளமான செய்திகள் இருக்கிறது. பாதை விபரங்களும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். விபத்துகள் சொந்தமாக, பாதை ஏதும் நெரிசல் சொந்தமாக இருந்தால் கட்டாயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 14th சீட்டிலப்பு வாரத்துக்கான வாசிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்துட்டி சூப்பர் இலக்கம் 8, வெற்றி இலக்கங்கள் 7, 23. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துட்டி சூப்பர் இலக்கம் 8, வெற்றி இலக்கங்கள் 7, 23. நேற்று நாளில் 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரிக்கல் ஒன்று கிடையாது, 1,00,000 பரிசுகள் வெல்லப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரிக்கல் சைக்கிள் அல்லது 5,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 120 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,15,13,240 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பூதானிட வாசி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சசில் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,144 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 9, 14, 43. அந்த முடிவுகள் மீண்டும் 9, 14, 43. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,91,90,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான கரு நீல நிற சசி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 522 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 4, 8, 5, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 4, 8, 5, 6. நேற்று நாளில் 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5,83,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஜயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 1,048 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரி தன சம்பத லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 4, 8, 5, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 2, 1, 4, 8, 5, 6. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 200 ரூபாய் பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 6, 9. 40 ரூபாய் பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 4, 0. சூப்பர் வின் திரு சீட்டிலிப்புக்கான 200 ரூபாய் பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 1, 6, 9. 40 ரூபாய் பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 6, 4, 0. இது நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட சூப்பர் வின் சீட்டிலிப்புக்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் மொத்தமாக 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,74,000 340 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,27,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரி தன சம்பத தொட்டிக்கிறனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் 5,26 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 25, 30, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பரம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 25, 30, 53. செகண்ட் சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 10,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 8, 0, 2, 5, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் செகண்ட் சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 10,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 8, 0, 2, 5, 0. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 2,08,37,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நீட்டால் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பால் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 3314 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 20, 23, 38, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 20, 23, 38, 79. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 8, 4, 8, 5. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 8, 4, 8, 5. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,76,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,59,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ளாக டிஜிட்டல் ஒத்தட்டிகிட்டை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,475 சீட்டிலிப்பு வாரத்துக்கான சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 54, 57, 67, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 54, 57, 67, 68. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 8, 1, 5, 1. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 8, 1, 5, 1. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,07,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 5,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் தொட்டிகிட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,490 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்கள் 12, 15, 19, 28. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்கள் 12, 15, 19, 28. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,54,56,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோட்டிபதி பரிசாக 38,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிஎல்வி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
3: 2,25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5,00,000 ரூபாய் அல்லது இ-பைக் ஒன்று. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
4: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகள்.
5: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
6: டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு.

97. முதல்

வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீங்க. எங்கிருந்தாலும் அடைந்து கொள்ளுங்க 102.6 102.8 வரிசையில் எங்கிருந்தாலும் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளம் சென்றீங்க என்றால் ஆன்லைன் மூலமாக அடைந்து கொள்ள முடியும். 7:44 இப்போது கூட தெரியும். இந்த போதைப்பொருள் எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும் இல்லையா? போதைப்பொருள் அதாவது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கை கோர்க்க வேண்டும். எப்படின்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்கை ஆற்ற வேண்டும். போதைப்பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் 18 18 அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாருக்காவது உதவ போறீங்க அப்படின்னு சொன்னால் 19 27 அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். 456 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுபதாசா குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22 48 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22 48 60. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாள் மொத்தமாக 8,03,65,000 மணிக்கும் 80,36,540 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஆயுபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3வது சீட்டிலப்பு வாரத்துக்கான ஆயுபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 0 9 1 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 0 9 1 9. 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 69,40,180 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக வென்று கொள்வதற்கு நீங்கள் ஆய்வு டிக்கெட்டை இன்றைய குழம்பு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4582 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 1 17 59 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 1 17 59 80. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,17,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சிறப்பு பரிசாக 8,87,82,73 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 6340 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 1 3 0 2 2 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 1 3 0 2 2 2. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,03,11,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,04,54,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2370 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 7 11 55 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 7 11 55 61. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,34,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 9,08,11,721 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 4. வெற்றி இலக்கங்கள் 4 10 30 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 4. வெற்றி இலக்கங்கள் 4 10 30 48. நேற்று நாளில் மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகள் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்று நாள் கிராண்ட் சூப்பர் பரிசு மோட்டார் வாகனம் ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்ட பணப்பரிசு தொகை 73,71,920 ரூபாய். அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,97,34,378 ரூபாயும்
அடுத்த பவரும் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹாந்த ஹானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1649 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மிதனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 23, 27, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 23, 27, 43. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,87,900 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 37,39,994 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் தான். அடுத்து நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 2, 2. நேற்று நாளில் மொத்தமாக 47,89,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 608 சீட்டில் போவதற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 5, 2, 3, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 5, 2, 3, 0. 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. 50,000 பரிசுகள் 34 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 66,800 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

2026 அக்டோபர் மாதம் 15 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:32 மணியிலிருந்து 9:02 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:32 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6:02 மணியிலிருந்து 7:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவலை, ரிஷபம் பயம், மிதுனம் கவனம், கடகம் நச்செயல், சிம்மம் உயர்வு கண்ணி, அச்சம் துலாம் போட்டி, விருட்சிகம் லாபம், தனுசு பக்தி, மகரம் குழப்பம், கும்பம் செலவு, மீனம் ஊக்கம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவலை, ரிஷபம் பயம், மிதுனம் கவனம், கடகம் நச்செயல், சிம்மம் உயர்வு கண்ணி, அச்சம் துலாம் போட்டி, விருட்சிகம் லாபம், தனுசு பக்தி, மகரம் குழப்பம், கும்பம் செலவு, மீனம் ஊக்கம். இவை இன்றைய நாள்

ஜிங்கிதான் ஜிங்கி ஜிங்கிதான். சரி, சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமைய வேண்டும் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக் கொள்கின்றேன். வணக்கம் நிகழ்ச்சியோடு எடுத்துருக்கள். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேர்மை புது 8 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: கடல் வாழ் உயிரினங்களின் மிகவும் வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பற்றித்தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன தெரியுமா? ஆக்டோபஸ். பொதுவாக நம்முடைய ரத்தத்தின் நிறம் சிவப்பு, ஆனால் ஆக்டோபஸின் ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மனிதர்களின் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் என்ற புரதம் இருப்பதால் ரத்தம் சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஆக்டோபஸின் ரத்தத்தில் ஹீமோசயனின் என்ற புரதம் உள்ளது. இதில் தாமிரம் என்ற கார்பன் இருப்பதால் அதன் ரத்தம் நீல நிறத்தில் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆக்டோபஸின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அது கடலில் வாழும் குளிர் இரத்த உயிரினமாகும். மேலும் குறைந்த வெப்பநிலையிலும் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறன் இதற்கு உள்ளது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆக்டோபஸிற்கு மூன்று இதயங்கள் இருக்கின்றன. அதில் இரண்டு இதயங்கள் செவல்கள் எனப்படும் கில்ஸ் பகுதியை ரத்தத்தை அனுப்புகின்றன. மற்றும் ஒரு இதயம் உடலில் மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை அனுப்புகின்றன. ஆக்டோபஸ் நீந்தும் போது அதன் முக்கிய இதயத்தின் செயல்பாடு தற்காலிகமாக குறைகிறது. அதனால்தான் ஆக்டோபஸ் நீந்துவதை விட கடலின் தரைப்பகுதியில் ஊர்ந்து செல்வதை அதிகமாக விரும்புகிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

தங்காய் நிலாவில் தங்காய். சரி, காலையிலேயே நாங்கள் இந்த மாதிரி பாடலை கேட்டுக்கொண்டு அப்படி டான்ஸ் பண்ணிக்கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைய நாள் அனைவருக்கும் உற்சாகமான ஒரு நாளாக இருக்க போகிறது, மாற்று கருத்தை கிடையாது. சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சார். இது எப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். புதையில் தோன்றப்பட்டதான்னு சொல்லி ஒரு கேள்வி. முன்னாள் டிஐஜி உள்ளிட்ட இருவரின் சாட்சி விசாரணை திகதி அறிவிக்கப்பட்டுகிறது, அந்த செய்தியும் கிடைக்கப்படுகிறது. அனுராதபுரம் பாத்தீங்கன்னா திமிரிக்கடவல பகுதியில் பாத்தீங்கன்னா பாறைகள் நிறைந்த ஒரு காணி ஒன்றில் பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக அகழ்வுமை கொண்ட புதையல் பொருட்களை பெற முயற்சித்ததாக கூறப்படும். அங்கு சதித்திட்டம் தீட்டியமை ஆக போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் உதித் லியனகே மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஆகியோருக்கு எதிராக வழக்கு சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுக்கமே பார்த்தீங்கன்னா எதிர்வரும் 23 திகதி சாட்சியங்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் சியபாத் சசிந்து விக்ரமரத்ன இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பட்டுகிறது. சார், இந்த செய்தி இப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படியே நாங்கள் விளையாட்டு பக்கம் போக போறோம். நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா மேற்கு தீவுகள் இந்திய அணியில் மோதிய போட்டி. நேற்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுதான் தொடரை கைப்பற்றிருக்கும். ஆனால் நேற்று நாள் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது மேற்கிந்திய தீவுகள் அணி. நேற்று நாள் முதல் திருப்பத்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி பாத்தீங்கன்னா 247 ஓட்டுகளை பெற்றது, 3 விக்கெட்களை மாத்திரம் எடுத்து. இதில் சாய்ஹோப் 102 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ஜெவால் ஆண்ட்ரூ 21 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஹெட்மேயர் 33 ஓட்டுகள், ரோமன் பாவல் 24 ஓட்டுகள், ரதர்ஃபோர்ட் 49 ஓட்டுகள் அவருடைய சாதத்தை தவற விட்டிருந்தார். ஆட்டம் எடுக்கவில்லை. இருந்த போதும் 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 247 ஓட்டுகளை பெற்றது மேற்கிந்திய தீவுகள் அணி. பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது இந்திய அணியின் சார்பாக அர்ஷதீப் சிங், பிரின்ஸ் யாதவ், அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்த பதிலுக்கு கிளம்புவது இந்திய அணி. இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் நேற்று நாளில் பரவாயில்ல, சிறப்பாக திருப்படுத்த அடைந்தார். 56 ஓட்டுகளையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். 4-6 ஓட்டுகள், 6-4 ஓட்டுகள் இடங்களாக. அபிஷேக் சர்மா 29 ஓட்டுகள், இஷான் கிஷான் 6 ஓட்டுகளோடு ஆட்டம் இழக்க. ஸ்ரேயாசையர் 16 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். திலக் வர்மா நேற்று நாளில் 43 ஓட்டுகள். அதேபோல நமன் தீர் பூஜ்யத்தில் ஆட்டம் வழக்கு நிதிஷ்குமார் ரெட்டி 41 ஓட்டுகள். வேறு யாரும் பெருத்தும் சோபிக்கலி மொத்தமாக 19.3 பந்து ஓவர்கள் முடிவில் சகல விக்கெட்டிலும் எழுந்தது இந்திய அணி. 223 ஓட்டுகளை பெற்ற வேலையில் மொத்தமாக நேற்றைய ஆளில் கீமோ போல் மிக சிறப்பான பந்து வீச்சு, 5 விக்கெட்டுகளை சுழற்றி எடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டுகளை கொடுத்து 5 விக்கெட்டுகள். அதே போல நேற்றைய மோட்டியா 2 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டுகளை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். ரதர்ஃபோர்டுக்கு மணிகம் ஷெஃபர்டுக்கு 1 விக்கெட் கிடைக்கப்பட்டது. நேற்று நாள் பொறுத்த மட்டும் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியை சந்தித்திருக்கிறதாக. இந்த போட்டி தோல்வியின் காரணமாக இந்திய அணியின் நேற்றைய கனவு பறிபோயிருக்கிறது. ஆனால் பார்க்கலாம், இப்போதான் இந்த போட்டியை சூடுபிடித்திருக்கிறது இல்லையா. அப்ப 2-2 என்ற வெற்றி கணக்கை பெற்றுகிறார்கள். 5வது இறுதிமான போட்டி இருக்கிறது பார்க்கலாம். 17 திகதி நாளை மறுதினம் இந்த போட்டி இருக்கிறது. ஏற்கனவே தெரிய முதல் போட்டியில் இந்தியா வெற்றி, 2வது போட்டியில் மேற்கு தீவுகள், 3வது போட்டியில் இந்தியா, 4வது போட்டியில் மேற்கு தீவுகள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம், வசந்தம். நேர்மை போது 8:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல பாடல் அப்படியே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சர்வம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் பாதையில் சென்று கொண்டிருப்பீங்க. முடிந்த வரையும் கூடுது வேகனத்தை நாங்கள் கட்டாயம் வாகனம் செலுத்தும் போது எங்களுடைய வேகத்தை கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போதான் நாங்கள் விபத்துக்களை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். சில இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் பேச வேண்டும் என்ற நாளில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 2026 ஆண்டுக்கான அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று நாள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். குறித்த நிதியை பார்த்தீங்கன்னா உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்தணும். சரிதானே? அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி திட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடைபெறப்படுத்த வேண்டும். அனைத்து பொது நிர்வாகங்களும் இதை செய்வதற்கு ஒருங்கிணைக்க வேண்டும், தயவு செய்து உதவி செய்யுங்க என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். நேற்று இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். 2026 ஆண்டின் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி நிதியின் பயன்பாடு திட்டம் முன்மொழிவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் திட்ட முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கைகள் அனைத்து உரிய முறையில் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் மூலமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டி இந்த விஷயத்தை பேசிக்கார். இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது அரசாங்கத்தின் நிதி என்பது மக்களின் நிதியாகும் இல்லையா? எனவே பொது நிதியை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களும் நடைமுறையில் உள்ள நிதி முகாமைத்துவ விதிமுறையையும் திட்ட அமலாக்க நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றுவதன் அபிவிருத்தி திட்டங்களை உரிய அனுமதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த விஷயத்தை வலியுறுத்திருக்கார். சோ இந்த செய்தி அப்படியாக இருக்கிறது, பார்க்கலாம். இது பற்றிய செய்திகள் மேலதிக தகவல்கள் முன்னுடைவுகள் வரும்போது நான் கட்டாயமோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது, தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற பிள்ளை செய்கின்ற வேலை தான் டேக்கே விழுதிடம். அது பற்றிய தகவலும் உங்களுக்காக இன்றைய நாளில் வர காத்திருக்கிறது.

0: machine.
1: Take this, take this, take everything.
2: காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
3: மனசே சரியில்லாசன், இன்னைக்கு
4: ஏன் புள்ள அப்படி சொல்றீங்க?
3: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
4: அதுக்கு நீங்க வசந்தத்திடம் மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
3: அப்படியா?
4: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
3: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை. உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
3: என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு

எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, 8:36 நேரம் ஆயிருச்சு ராமையா. சரி, நேரம் 8:36. சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் தேக்கியா வேலைத்திட்டம். ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டமாக தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயமாக இன்றைய நிகழ்வு பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆக வீதி விபத்துகளை குறைக்க வேண்டும். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஐடிஎன் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக தான் இந்த செயல் திட்டம் காணப்படுகிறது. போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஆக அரசாங்கத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த போதைப் பொருள் எதிர்ப்பாக நாங்கள் எப்படி எல்லாம் உதவி செய்ய முடியும், எங்களுடைய பங்களிப்பு எப்படியாக இருக்க வேண்டும் சொன்னால், அதாவது 18:18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல பார்த்தீங்கன்னா 19:27 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி புனர்வாழ்வு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஃபிளை துபாய் வானூர்தியில் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான யுவதிகள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு செல்வதற்காக தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டுகிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரான தனியார் நிறுவனத்தின் தலைவர் லால் ஹெட்டியாராஜி தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆக நிறைய பேர் அங்கே இஸ்ரேல் போகிறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் பிரச்சனைனால ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது போன்ற விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசுகிறார். இவர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கான கேள்விப்பத்திரம் என்று கோரப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல ஸ்ரீலங்கா வானூர்தி சேவைக்கு சொந்தமான விசேட வானூர்தி மூலம் ஒரு மாதத்திற்குள் இவர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்காக திட்டமிட்டப்பட்டதாக சொல்லப்படுது. நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்போது உண்மையில் நல்ல விஷயம், மக்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இந்த மாதிரி திட்டங்களை அமல்படுத்த வேண்டும்.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் ஸ்டார் ஆஃப் தியாக வந்து கொண்டிருக்கிற நடிகை கௌசல்யா. கௌசல்யா பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்தவர்தான் கௌசல்யா. 1996 வெளியான மலையாள திரைப்படத்தின் மூலமாக April 19 மூலமாக நடிகை அறிமுகமாயிருந்தார். அதே ஆண்டு காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிலும் இது அறிமுகமாயிருந்தார். அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தியாக வந்து கொண்டிருக்கிறார்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைபாகத்தான் இன்றைய நாள் முழுவதுமாக இருக்க போகிறது. காரணம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜெயிலர் 2. சரி, இந்த விஷயங்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து வரப்படுவது போது பௌத்த பிக்குகளுக்கு பாத்தீங்கன்னா காவி உடையை அணிவதற்கு முழுமையான அனுமதி வழங்கும் வகையில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகள் நிறைந்த கட்டளை இப்பொழுது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது ஏற்கனவே இது பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிரந்தர கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கையின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது பௌத்தபிக்குகள் சிறையில் அடைக்கப்படும் போது அந்த சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா காவி உடைகளை அகற்றுவதும் மற்றும் சிறையிலிருந்து வெளியில் அழைத்து செல்லப்படும் போது சந்தர்ப்பங்களில் காவி உடைகளை அணிவிப்பது தொடர்பான விதிமுறைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விஷயம் பிடிக்கும் போது நாங்கள் அந்த பாதைகள் செல்லும்போது ரொம்ப அவதானமாக செல்ல வேண்டும் இல்லையா. நான் அடிக்கடி சொல்வது வீதி விபத்துக்கள் குறைக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய செயலைகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் கட்டாயம். காரணம் நாங்கள் அவசரமாக நாங்கள் வேக வேகமாக செல்லும்போது எங்களுடைய கவனம் குறைவாக காணப்படுகிறது. அதன் காரணமாக ஏராளமான விபத்துகள் பதிவாகிறது. ஆக நாங்கள் செய்கின்ற ஒரு சிறிய பிழை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இழப்பை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களை சார்ந்தோருக்கும் வந்து சேரும். ஆக தயவு செய்து நாங்கள் வாகனம் செலுத்த போதும் சரி, பாதையில் நடந்து போகும் வந்தும் சரி, முடிந்தவரை நாங்கள் மிக அவதானமாக செயல்பட வேண்டும். நேரம் இப்போது 8:52.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்.
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது.
1: மனசே சரியில்லாசன்.
2: இன்னைக்கு
1: என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன். வசந்தத்துல மதிய நேர குதூகலம் வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM.

0: அத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அனுராதபுரம் சாஸ்திரிபுர திம்பிரிக்கடவள பகுதியில் பாறைகள் நிறைந்த காணி ஒன்றில் சட்டவிரோதமாக அகழ்வு மேற்கொண்டு புதைகள் பொருட்களை பெற முயன்றமை மற்றும் அதற்கு சதி திட்டம் தீட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கம் அருகில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் உதித் லியனகே மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணைகளை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 23 தேதி சாட்சியங்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அனுராதபுரம் பிரதம நீதவான் சியப்பத்து சசிந்து விக்ரமரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். வழக்கின் முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் பிரதி போலீஸ் அதிபரின் மனைவி உள்ளிட்ட 7 சந்தேக நபர்களுக்கு ஏற்கனவே தலா 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 2026 ஆண்டில் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குறித்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்தி அபிவிருத்தி திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து பொது நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி நிதியின் பயன்பாடு, திட்ட முன்மொழிவுகள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் திட்ட முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கைகள் அனைத்தும் உரிய முறையில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையான SIRக்கு எதிராகவும் தலைமை தேர்தல் ஆணையாளர் யானேஷ்குமாருக்கு எதிராகவும் இந்திய கூட்டணி சார்பில் இன்று தமிழகத்தில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தாவேக்கா தலைவர் விஜய் இதுவரை இந்த விவகாரம் தொடர்பில் நேரடியாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இதனால் போராட்டத்தில் தாவேக்காவின் பங்களிப்பு குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. முன்னதாக SIR நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்ட தமிழக அமைச்சர் ராஜ்மோகன் தனிநபருக்கு எதிரான போராட்டமாக இந்த விவகாரத்தை திசை திருப்பக்கூடாது என தெரிவித்து கருத்து தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியில் இதனால் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. எமது அடுத்த மனித்தியாளச் செய்தியினை 10 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும்

காலத்து முன்னால பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. யான் திரைப்படத்துக்காக அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 0112-7175-001 அல்லது 0112-7175-111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அது போன்ற வாட்ஸ்அப் வழியாக எடுத்துக் கொள்ள முடியும். மெசேஜ் வழியாக எடுத்துக் கொள்ளுங்கள். 0760-47-106 என்ற இலக்கத்தினோடாக வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் வழியாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக முடிந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: நெஞ்சில் மாமலை நிமிர் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் இப்போது 9:15 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிறான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: சித்த நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: தமிழால் காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மன

0: நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: மனசே சரியில்லை புல்லாசன். இன்னைக்கு
2: ஏன் புள்ள அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேடத்திட்டம் தான் தெரியும், டேக் கேப் வேடத்திட்டம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மல்வத்தாவள பாடசாலை, மல்வத்தாவள மத்திய மகாவித்யாலயத்தில் இன்றைய நிகழ்வு டேக் கேப் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக நடந்து கொள்கிறார் அறிவிப்பாளர் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனை. வசந்தம் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு நாள் இனிமையான காலை பொழுது வழக்கங்கள். ஸ்ரீலங்கா செயலகத்தோடு சுயாதீன ஊடக வலையமைப்பு முன்னேற்றத்திற்கும் வேலைத்திட்டங்களின் ஒன்றான டேக் கேர் வேலைத்திட்டத்தோடு இன்றைய நாளிலும் நாங்கள் உங்களை அன்போடு சிந்திக்கிறோம். இன்று எங்களுடைய 35வது டேக் கேர் வேலைத்திட்டமானது வெள்ளவாய கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டிக் கொண்டு வெள்ளவாயை மால்வத்தாவில மத்திய கல்லூரியில் எங்களுடைய வேலைத்திட்டமானது இன்றைய நாள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளவாய பகுதியை பொறுத்தவரையிலும் இங்கே சாலையிலிருந்து மலையோடக்கூடிய காரங்களை காணப்படுகிறது. இருந்தாலும் பாடசாலை மாணவர்கள் ஏராளமானவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். சுமார் இதுவரையில் 750 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இதர பாடசாலைகளிலிருந்து வருகை தந்த மாணவர்கள், அதே போல இந்த பாடசாலையில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி திட்டத்திற்கு சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டமாக இந்த தேக்கார் வேலைத்திட்டத்தை இன்றைய நாளிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே காலை பொழுது இப்பொழுது வீதி நாடகம் முடிவடைந்திருக்கிறது. இப்பொழுது பாடசாலை மாணவர்கள் உள்ளகாரங்களுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் கருத்தரங்குகள் செயலமர்கள் மூலமாக வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை போக்குவரத்து போலீசார் மூலமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். வீதியில் ஏற்படக்கூடிய விபத்துகள், அந்த விபத்துக்கு நாங்கள் எவ்வாறு முகப்படுத்துகிறோம், எங்களுடைய கவனையின் காரணமாக எவ்வாறான விபத்துகள் ஏற்படுகிறது, பாதையில் நாங்கள் எவ்வாறு முறைகேடான முறையில் நடக்கின்றோம், எவ்வாறு முறையான முறையில் நடக்க வேண்டும் என்பது பற்றிய பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் தெளிவிக்க தயாராக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலும் இணைந்து கொள்ளக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக மிக சிறந்த தெளிவூட்டல்களை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த வேலைத்திட்டத்தில் இன்றைய நாளில் எங்களோடு சந்தோஷமாக கைகோர்த்திருக்கிறார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், கல்வி அமைச்சு, இலங்கை கூட்டார் போக்குவரத்து திரைக்களம், அதே போல எங்களோடு 1990 துளசரிய சேவை, இலங்கை முதல் காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பயாபஸ் காப்புறுதி நிறுவனம் இன்றைய நாளிலும் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரு திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் 3 வரை மல்வத்தாவில மத்திய கல்லூரியில் எங்களுடைய 35வது டேக்கார் வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்தடுத்த மாற்றியாளர்களை உங்களோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி விஜய்.

0: பயன்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: ஞாபகப்படுத்தும் இன்றைய நாளில் வெண்பிரம்பு பாதுகாப்பு தினம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இன்றைய தினம் பார்வை குறைபாடுள்ளவர்களின் பாதுகாப்பு, சுதந்திரமான நடமாட்டம் மற்றும் சம உரிமைகளை வலியுறுத்தும் வெண்பிரம்பு பாதுகாப்பு தினமாகும். பார்வை என்பது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான உணர்வுகளில் ஒன்று. ஆனால் பார்வை குறைபாடுள்ளவர்களும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சுயமாகவும் நம்பிக்கையுடன் முன்னெடுத்த செல்ல வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு உதவி கருவிகள் பயன்படுத்துகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் வெண்பிரம்பு. வெண்புறம்பு என்பது வெறுமனே ஒரு குச்சி மட்டுமல்ல, அது பார்வை குறைபாடுள்ளவர்கள் தங்கள் பாதையில் உள்ள தடைகளை அறிந்து கொள்ளவும், நடைபாதைகளில் பாதுகாப்பாக செல்லவும், தன்னம்பிக்கையுடன் பயணிக்கவும் உதவும் ஒரு முக்கிய கருவியாகும். இந்த தினம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? பார்வை குறைபாடுள்ளவர்கள் வீதிகளில் பயணிக்கும் போது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது, நடைபாதைகளில் செல்லும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது. நடைபாதைகளில் பொருட்களை வைத்திருப்பது, வாகனங்களை முறையற்ற வகையில் நிறுத்துவது, பாதசாரிகள் செல்லும் இடங்களை தடை செய்து போன்ற செயல்கள் அவர்கள் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். எனவே நடைபாதைகளை தடையின்றி வைத்திருப்பது, வீதிகளை கடக்கும் போது கவனமாக செயல்படுவது, வெண்பரம்பை பயன்படுத்தும் பாதசாரிகளுக்கு வீதியில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவது போன்ற நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகும். அதேபோல் பார்வை குறைபாடுள்ள ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று நீங்கள் முதலில் அவரிடம் உதவி தேவைப்படுகிறதா என்று மரியாதையாக கேட்க வேண்டும். அவருடைய விருப்பத்தையும் சுயமரியாதையும் மதித்து உதவும் அவசியம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நண்பர்களே, பார்வை குறைபாடு என்பது அவருடைய திறமைகளையோ கனவுகளையோ தீர்மானிக்கும் அளவுகோல் அல்ல. கல்வி, தொழில், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பார்வை குறைபாடுள்ளவர்கள் சாதனைகளை படுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான அனுதாபம் மட்டுமல்ல, சம உரிமைகள், பாதுகாப்பு, மரியாதை மற்றும் சம வாய்ப்புகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வெண்பரம்பு குச்சி பாதுகாப்பு தினத்தில் பார்வை குறைபாடுள்ளவர்களின் சுதந்திரமான நடமாட்டத்தை மதிப்போம். அவர்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதில் நம்முடைய பங்களிப்பும் மிக அவசியம் என்பதை நாங்கள் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் பாதுகாப்பு, அனைவருக்கும் மரியாதை, இந்த நல்லெண்ணத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் உதவுவோம்.
0: ஞாபகப்படுத்தும் இன்றைய

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
2: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
1: உங்கள் வசந்த முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க.

பாடும் விழா சகோதரோடு இணைந்து பாடிய பாடல், எஸ் பி சைலஜாவோடு இணைந்து பாடிய பாடல், சலங்கையொலி திரைப்படத்துக்காக நாங்கள் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். டேக்கியா வேலை திட்டம் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வரும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ஆக இந்த வேலை திட்டத்தை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம் நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்க வடிவிலும் பாத்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் இன்னொரு செய்தியை பார்க்க போகிட்டோம். மாத்தறை மெரிச கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் என சந்தேகப்படுகின்ற 120 கிலோவிற்கும் அதிகமான எடை கொண்ட 6 மூட்டைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த விசேட சோதனையின் போது 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைகளுக்காக இப்பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த செய்தி இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை கௌசல்யா.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் வசந்தம்.
1: We say enjoy

திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து போகிறது. ஒழிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சோதகருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சோமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனி சொல்றாச்சு. நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நன்றி புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

வழங்குவது.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.

0: மனித கொலையுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் இங்கிரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 11 தேதி இங்கிரிய ஹந்தபாங்கோட பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் காரணமாக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியசாலை போலீசாரிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இங்கிரிய போலீஸ் நிலையத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக மேற்கொண்ட குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று காலை இங்கிரிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹந்தபாங்கோட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கிரிகல ஹந்தபாங்கோட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஆவார். இங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சப்ரகமுக மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைத்தல், விரிவுபடுத்துதல் மற்றும் அவற்றுக்கு நிதி அளித்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை இலக்காக கொண்டு விரிவுபடுத்தப்பட்ட தடைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் ஈட்டி மெலிபான் கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனியர்களுக்கு எதிரான குடியேற்றவாசிகளின் வன்முறை செயல்களில் ஈடுபட்ட தனிநபர்களை இலக்காக கொண்டிருந்த முந்தைய தடைகளை விடவும் இந்த புதிய நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய நாளிதழான ஹராட்ஸ் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மடித்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை நீங்கள் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கேட்க முடியும். இந்த நேரம் ஜானகி ராம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரியுது.
1: ஆமா ஆமா.
0: சரி சொல்லுங்க, இப்ப வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல இப்படி, அதாவது வந்து இந்த நேரத்துல போட்டா ரொம்ப பிடிக்கும், அது என்ன பாடல்?
1: எனக்கு பிடிக்கும் பழைய பாடல்கள் தான் பிடிக்கும்.
0: ஆஹா,
1: இடகார பாடலும் பிடிக்கும்.
0: சரி, அப்ப அதாவது வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களுடைய நாள். அதே இடத்துல வந்து 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நானும்
1: கேட்பேன்.
0: அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம் ஜானகி ராம். இப்போ நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: மகன் உதயரூபனுக்கும் சுபாவுக்கும் தியாவுக்கும் பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, வேலுசாமி அண்ணன் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு.
0: பாருங்க உட்கார்ந்து இருக்காரு, கொஞ்சம் சரி எழும்புற நோக்கமே இல்ல அவரு.
1: பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு, என் பக்கத்துல உங்களோட பேசினவனும் ஓடி வந்து
0: உட்கார்ந்துக்கிட்டாருங்க. என் பேரையும் சொல்லடா ஜானகி அப்படின்னு சொல்லி. அப்படியா?
1: சொல்லுவப்பா ஜானகி, என் பேரைய சொல்லுங்க, என் பேரு சொல்லுங்க, நான் கொஞ்சம் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு.
0: ஆஹா,
1: சரி, பக்கத்துல இருக்காரு அவரு.
0: சரி, இப்ப எல்லாருடைய சேர்ந்து நல்லதொரு பாடல் கேப்போமா?
1: மாமா, நல்ல பாடல்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்த வைக்க.
1: நன்றி நன்றி.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ அப்துல் நாசிர், வணக்கம்.
1: ஹலோ, அன்பிக்கினி அறிவிப்பாளர் சிவாகரன் தேர்வர்கள், அமைதியான அறிவிப்பாளர், அன்பான அறிவிப்பாளர். நான் மருதமலை அப்துல் நாசிர். அருமையான பாடல், முதல் பாடே அமல், அமைதியான பாடல்.
0: அப்படியா, உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
1: ஆமா, ரொம்ப பிடித்த அமைதியான சோக பாடல்.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நாசிர்?
1: ஆமாம் சார், எனக்கு முடிந்தால் எனக்கும் ஒரு பாடல் முடிந்தால் பாருங்க. உங்கள் தொகுப்பில் இருந்தார் சம்சாரம் அது மின்சாரம் என்ற பாடல்.
0: இப்ப என்னதுக்கு இப்ப மின்சாரத்தை கொண்டு வரீங்க?
1: மின்சாரம் தேவைப்படுது காலநிலை.
0: என்ன அதாவது வந்து விலை கூடத்தானே? என்ன அதாவது வந்து நிறைய அதிகமான மின்சாரத்தை பாவிச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்.
1: ஆமா
0: சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய பாடல்
1: கேட்டு இருக்கு? எனது நண்பர்களான வசந்தம், ராபி, மருதமனை ராபி, எந்தென்றும் பதீதீன், முனவருடீன், பசீர், அஜ்மீர் மற்றும் குவாரி இன்னா ஆகியோர்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருமான், அப்படி இருக்கிறீங்க? நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். நோவூட்லிருந்து சிவா இணைந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள், நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். குமார் இணைந்திருக்கின்றார். எல்லா பாடல்களுமே சூப்பர், டும் டும் டும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கின்றார். அதே போன்று அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது. இவளை இதயரத்தினம் வந்திருக்கின்றார். ஆரையம்பதியிலிருந்து இனிமையான பாடல்களோடு பேரவளையிலிருந்து ரம்சான் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. பட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் JRK இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப பிடித்த பாடல், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இவளை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்கள் தெரிவுகள், வாழ்த்துக்கள். நான் வேர்வலையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனே அசருதீன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் இணைந்திருக்கின்றேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற இதேவேளை இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு மகன் சச்சின் மகள் ரிஷிகா இவரையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சச்சின் மற்றும் ரிஷிகாவை வசந்தம் FM சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார், நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மொரின்னு வந்திருக்கின்றார் ராஜகிரியிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ராஜகோபால் இணைந்திருக்கின்றேன், வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜமுனா அணிந்திருக்கின்றேன், தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அப்புத்தொலையிலிருந்து அதே போன்று நீல் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை உருப்படி ஜஸ்ஸி ட்ரெய்லரில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக சேகர் குறிப்பிடுகின்றார். குணா மற்றும் நிலா, கனிஸ்கா, டினுஷாந்த் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பரமானந்தன் வசீஹரன் வந்திருக்கின்றார், ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்துக்கிறாங்க. ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிருபான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரூபன் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
2: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கினிகத்தனையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்திருக்கின்றார். ஹெவலக் ரோட் டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. தேவளை இனிமையான பாடல்கள், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி பாட்டு தலைவா உங்களுக்கு வாழ்த்துக்கள், இனிமையிலும் இனிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. தேவளை யாரு அது? பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. ஹாப்டன் நவீன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று மனோ வந்திருக்கின்றார். கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபானா, என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே இவளை. காலை நேர வணக்கம் சரீஃபா அணிந்திருக்கின்றேன் நிக்கவரட்டியவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நீர்கொழும்பிலிருந்து விஸ்வநாதன் விஜி இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே இவளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கந்தையா சுதர்ஷன் நடந்திருக்கின்றேன், ஈராவூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நடந்திருக்கின்றார். இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள். நான் மு குமுதராஜா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். வங்கைக்கரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தாழ்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கிறேன், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமரா வந்துக்கிறாங்க. அதே போன்று தாசன் பிரியா இணைந்துக்கிறாங்க, ஈராவூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நஸ்லியா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் குட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள். நான் தவா அணிந்திருக்கின்றேன், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நீதன் சுவர்ணா மற்றும் கிருஷ்ணா ஜெனிகா ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சுவர்ணா குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.
1: கபகரிசா ரிச சதசா, கபகரிசா ரிச சதசா, சரி கப

வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இணையம் ஊடாக பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோமாகம மாவத்தகம பிரதேசத்தில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இணையம் ஊடாக வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரங்களை பதிவிடுவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் சந்தேக நபர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேஸ்புக் வணிக கணக்கின் ஊடாக வாகன விற்பனை தொடர்பான விளம்பரங்களை பதிவிடுவதாக கூறியே அவர் இவ்வாறு பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அனுசரணையுடன் சுயாதீன தொலைக்காட்சி சேவை முன்னெடுக்கும் டேக்கியார் சுரக்கமு மக்கத்தோட்ட வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் 35வது நிகழ்ச்சி வெள்ளவாய மல்வத்தாவல மத்திய மகாவித்தியாலயத்தில் நடைபெறவுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா

0: அமைச்சகத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டத்தின் மற்றொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவது இந்த வேலை திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட வீதி விபத்துக்களுக்கான முக்கிய காரணங்களை அடையாளம் கண்டு அவை தொடர்பில் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. நடைமுறை செயற்பாடுகளையும் உள்ளடக்கிய இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு இலங்கை போலீசாரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே நிர்மாணிக்கப்பட்டு 12 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத யாலு ஆற்றுப்பாலம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளமும் 4 வழித்தடங்களும் கொண்ட இந்த பாலம் சீனாவின் டான்டோங் நகரையும் வடகொரியாவின் சினுயிஜூ நகரையும் இணைக்கிறது. பாலத்தின் நிர்மாணப் பணிகள் 2014 ஆம் ஆண்டு நிறைவடைந்த போதிலும் வடகொரியாவின் பக்கத்தில் வீதிகள் மற்றும் சுங்க வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாததால் இதுவரை திறக்கப்படாமல் இருந்தது. தற்போது புதிய பாலம் திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் பொருட்களின் போக்குவரத்தை விரிவுபடுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:10. இந்த நேரம் சகுந்தலா, வணக்கம்.
1: வணக்கம் கிருவா தம்பி.
0: சரி, யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது மழை?
1: ஆமா ஆமா, மழையோ சொல்லி வேலை இல்ல.
0: மழை சொல்லி வேலை இல்ல. ஐயோ, இப்ப போன கிழமை தானே சொன்னீங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது, என்ன செய்யறன்னு தெரியாம இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்பப்பா இப்படியெல்லாம் கொதிக்குது மீனி எல்லாம் வந்தீங்க, இன்னைக்கு அடிச்சு ஊத்துதுன்றீங்க. வெளியில 7 மணி இறங்கி பாருங்க, அப்படி என்ற அளவில் அனுப்பி இருக்கு. சரி, சொல்லுங்க சகுந்தலா தேவி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதா இருக்கிறீங்க?
1: உங்களுக்காக
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்த வைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:20 இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கிருபானா, அப்படி இருக்கிறீங்க? நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் மழை அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கின்றார் சமீதரன், இணைந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் கொக்குவிலிருந்து. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா எங்களையே நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நக்கீரன் இணைந்திருக்கின்றேன், எஃப்னா ஹாஸ்பிட்டல் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகளோடு நாங்களும் வால்ஸ்லேயில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெகநாதன் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி முறையின் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் நிகழ்ச்சியை ஒரு பொழுதுமே மிஸ் பண்ணுறதே கிடையாது. நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஹரிதாஸ் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி சஞ்சீவன் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நவீன் குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இனிமையான நிகழ்ச்சியாக மிளர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானதுக்கு என்னுடைய இதயபூர்வ வாழ்த்துக்கள். எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி சிவா இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:30. இந்த நேரம் சாந்தி கோவிந்தராஜன், வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: அம்பான மழை வணக்கங்கள், நலமா இருக்கின்ற
0: உங்க நலத்தை சரி. இப்ப பாடுகளை கேட்டவண்ணம் இருக்கிறீங்க, உற்சாகமா? அப்படியா?
1: ஆமா சார், எந்த சார் உற்சாகம்? வெளியிலே மழை பெய்யும் போது நீங்க
0: வெறுத்து போச்சு அப்படியா?
1: நீங்க எப்படி இப்படி பாடல் போடுங்க சார், இப்படி மழை அடித்தால் எப்படி நாங்க வாழ்வதுன்ற
0: பாட்டு? அதுதான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கேட்க வேண்டி இருக்கு. மழையத்தையும் ஒரு கேள்வி கேட்கத்தான் இருக்கு.
1: என்ன
0: நியாயமா நீ செய்யறது வேலை சரியா? சரி, அப்ப சொல்லுங்க, எந்த நேரம் சாந்தி கோவிந்தராஜன் என்னென்ன பாடல்களை எல்லாம் கேட்ட வண்ணம் இருக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் சார்,
0: மேகம் இருட்டி போய் மழை கொட்டிட்டு இருக்கு. சரி, இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் அதை கொண்டு வர்றதுக்கு. எல்லாருடையும் சேர்ந்து நல்லத ஒரு பாடல் கேட்போம்.
1: ஆமா சார், பிள்ளைகளுக்காகவும் பருத்தித்துற அருள்மொழி முனராக்கள தனலட்சுமி மற்றும் கொழும்பு சவரி அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் அன்பிக்கிற பாடலை பாருங்க.

0: நேரம் 11:37.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இன்னைக்காச்சும் 2ல 1 சொல்றியா தங்கம்?
4: 2ல் 1 சொல்ல எனக்கு டைம் வேணும்.
3: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2ல் 1 நான் பாத்துக்கிறேன்.
1: 2ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: தேசத்தை. கேக்கையா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 15ஆம் தேதி மல்வத்தா வெல மகாவித்யாலயத்தில் கேக்கையா பாதுகாப்பான பயணத்திற்கு. ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உள்ள

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:42. இந்த நேரம் நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம், மருதமணியிலிருந்து பதியுதீன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு. சொல்லுங்க, வந்து இந்த நேரம் பொருத்தமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா நிச்சயமாக, வானொலியிலே நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த பாடல்களை கேட்கக்கூடியதா இருக்கின்றது. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓ, நன்றி நன்றி. சரி, சொல்லுங்க, இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்போம். கதைக்கிறது போதும்.
1: பேச்சை நிறுத்திவிட்டு பாடலுக்கு வாருங்கள். என்ன

0: தர்மம்.
1: அருமையான பாடல். ஆகாய கங்கையை கூப்பிட்டுக்கிறீங்க இந்த நேரம். சரி, இப்ப யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
0: பாடலை கேட்பதற்கு என்னுடைய மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின், அப்துல் நாசர் அலி கான், முனேஷ் முபேஸ் இரட்டையர்கள் மற்றும் அச்சு மொஹமட் அலி, சம்சுதீன் சவுர்தீன், எம் எம் சலீம் குடும்பம் ஆகியோருக்கான் எங்கள் அன்பான் அறிவிப்பாளர். உங்களுக்காக கேட்போமே.
1: நன்றி.
0: வாழ்ந்து கமலனையும் இணைத்துக் கொண்டு
1: கட்டாயம் அவங்களும் மிஸ் பண்ண இல்லமா.
0: அதான்

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். செந்தில் இணைந்திருக்கின்றார், இனிய நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறதே வேளை இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருமான்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். கிருஷ்ணா வந்திருக்கின்றார் கல்முனையிலிருந்து, ஜனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகிறதே வேளை ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி அஜித் வந்திருக்கின்றார். எங்கிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதேவேளை கமலஹாசன் ஜசோதா வந்துக்கிறாங்க மூதூர் பட்டித்தடலிருந்து, அதே போன்று பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இதேவேளை எட்டையாந்தோட்டையிலிருந்து ஃபைசர் எழுந்திருக்கின்றார், ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்தடல் வடிவேல் எழுந்திருக்கின்றார், மனு எழுந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள் கேர்மானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன் இருந்து மாலா வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் குறிப்பிடுகிறது. தேவளை மணிகண்டன் வந்திருக்கிறார், யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. தேவளை சசிகலா வந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் விஜயகுமார் இருந்திருக்கின்றேன், எங்களை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. தேவளை அக்கறைப்பட்ட பாப்ரையில நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். ரோஜா வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல் தெரிவுகள் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஊர்வலத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை பலாங்குடியில் இருந்து வேணி வந்துக்கிறாங்க, சி பால சுப்பிரமணியம் இருந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் ஆமஸ்ட்ரீட் லங்கா ஹோட்டலில் இருந்து அன்வர் இணைந்திருக்கின்றேன் கிருபான்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நான் ரோஜா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான்னா, நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முனாஸ் வந்திருக்கின்றார் மருதமுனையிலிருந்து. அன்பு மனைவி ரெஃபானா மற்றும் ரெஃபாத் அணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். மாளிகாவத்தி சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நடத்துற பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி யமுனா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று சசிகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். சுசலாவிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: உங்களுக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வெளிகம கப்பர தொட்ட பகுதியில் 100 கிலோகிராம் ஹெரோயின் மீட்பு. போதிய அவத்த அவிஸ்கவின் போதைப் பொருள் வலையமைப்பை சேர்ந்த 6 பேர் ஹெரோயினுடன் கைது. கடும் மின்னல் தாக்கங்களுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூற. நாடு முழுவதும் இன்ஃபுளுவன்சா பரவல் அதிகரிப்பு, சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சிறிலிய நிதியத்தின் சிடி ஸ்கேன் இயந்திர கொள்வனவு தொடர்பில் FCID விசாரணை. சவுதிக்கு பயணிப்பது தொடர்பில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து பிரஜைகளுக்கு விசேட அறிவுறுத்தல். 4வது T20 போட்டியில் இந்தியாவை வீழ்த்தியது மேற்கிந்திய தீவுகள்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். வெலிகம கபரத்தோட்ட கடற்கரை பகுதியுள்ள புதர் காடு ஒன்றில் உரப்பைகளில் அடைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான போதைப் பொருட்களை பாதுகாப்பு பிரிவினர் மீட்டுள்ளனர். நேற்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடற்படை, போலீஸ், போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு படையினர் இணைந்து முன்னெடுத்த விரிவான நடவடிக்கையின் பின்னர் 6 உரப்பைகளில் அடைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த 6 பேர் கெஸ்பேப பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொல்கசோவிட்ட ஹல்பிட்ட பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்து இவர்கள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது 112 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மின்னணு தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சபர்கமுக, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பு.

0: பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் லேசான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அசம்பாவிதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அதேநேரம் சம்பரகமுக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். நாட்டின் பல பகுதிகளில் தற்போது இன்ஃபுளுவன்சா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அதன் பிரதான தொற்று நோயியல் நிபுணர் விசேட வைத்தியர் பாலித்த கர்ணாபேமே தெரிவித்துள்ளார். சுவாதர மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களின் கண்காணிப்பு அமைப்பு ஊடாக கடந்த 3-4 வாரங்களாக இன்ஃபுளுவன்சா நோயாளர்களின் அதிகரிப்பை எம்மால் அவதானிக்க முடிகிறது. கடந்த வார நிலவரப்படி பெறப்பட்ட மாதிரிகளில் சுமார் 35% இன்ஃபுளுவன்சா நோயாளர்கள் என்பது தெரிய வருகிறது. அதாவது இக்காலப்பகுதியில் பரவி வரும் இருமல், சளி, காய்ச்சல் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவோரில் பெரும்பான்மையினருக்கு இன்ஃபுளுவன்சா தொற்று ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது. எனினும் இந்நோய் நிலையானது முறையான சிகிச்சைகளுடன் 3-4 நாட்களுக்குள் எவ்வித பெரிய சிக்கலுமின்றி குணமடையக்கூடும். எனவே இதுகுறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. அதே சமயம் கருப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் போன்ற தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு இன்ஃபுளுவன்சா தொற்றினால் சில வழிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். எனவே இதுகுறித்து விழிப்பாக இருக்க வேண்டும் என்றார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த விசேட வைத்தியர் பாலித்த கர்ணபேமே, இந்நோயானது இருமல் மற்றும் சளி போன்றவற்றுடன் வெளிவரும் நீர்த்துளிகளூடாக பரவுகிறது. அது மட்டுமன்றி தொடுகை மூலமாகவும் இந்நோய் பரவக்கூடும். எனவே இந்நோயை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாம் எப்போதும் குறிப்பிடுகிறோம். இந்நோய் தாக்கியவர்கள் 2-3 நாட்கள் வீட்டில் தங்கி ஓய்வெடுப்பது அவசியமாகும். மேலும் அடிக்கடி சபர்க்காரம் கொண்டு கைகளை கழுவுதல் மற்றும் நோய் தாக்கம் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதன் மூலம் நோய் பரவலை தடுத்துக் கொள்ள முடியும் எனவும் தொற்று நோய் நிபுணர் விசேட வைத்தியர் பாலித்த கர்ணாபேமே தெரிவித்துள்ளார். கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வதாக கூறி நிதி மோசடி இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி குற்ற விசாரணைப் பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். நிதி குற்ற விசாரணைப் பிரிவினர் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் மனு ஒன்றை தாக்கல் செய்து குறித்த சம்பவத்தில் நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதியான சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வதாக கூறி இந்த நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் சிரந்தி ராஜபக்ச, DSKS குமாரி மற்றும் KH நிரோசா ஆகியோருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அதுவரை வழக்கை ஒத்திவைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் டித்ஃபா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் புதிய வீடுகளில் குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். டித்ஃபா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மகியங்கனை மக்களுக்காக 41 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் டித்ஃபா அனர்த்தத்தால் வீடுகளை இழந்த 3,748 குடும்பங்களை நிரந்தர வீடுகளை குடியமர்த்தும் வேலைத்திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் மகியங்கனையில் 41 புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்காக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது. வீடுகளின் நிர்மாணப் பணிகளின் முன்னேற்றத்துக்கு ஏற்ப முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாயும், 2ம் மற்றும் 3ம் கட்டங்களாக தலா 15 லட்சம் ரூபாயும் வழங்கப்படவுள்ளன. மேலும் குறித்த காணிகளுக்கான முழுமையான நிரந்தர உரிமை பத்திரங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அணுகு வீதிகளை அமைத்தல், நீர் மற்றும் மின்சார வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பணிகளும் முன்னெடுக்கப்படவுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 2026 ஆண்டில் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக சுமார் 10,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குறித்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்தி அபிவிருத்தி திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து பொது நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2026 ஆண்டில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி நிதியின் பயன்பாடு, திட்ட முன்மொழிவுகள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் திட்ட முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கைகள் அனைத்தும் உரிய முறையில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் நிதி என்பது மக்களின் நிதியாகும். எனவே பொது நிதியை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களும் நடைமுறையிலுள்ள நிதி முகாமைத்துவ விதிமுறைகளையும் திட்ட அமுலாக்க நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றுவதுடன் அபிவிருத்தி திட்டங்களை உரிய அனுமதிகளுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தினார். வங்காள விரிகுடா பிராந்திய மக்களின் நலன் மற்றும் செழிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நடைமுறை பயன்களாக மாற்றுவது அவசியம் என வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற 8வது பிம்ஸ்டெக் மாநாட்டில் பிரதான உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம், திறன் மேம்பாடு மற்றும் நிலையான பொருளாதார அபிவிருத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, அனர்த்தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்தியத்தின் மீளலும் திறனை மேம்படுத்துவது தொடர்பில் உறுப்பு நாடுகள் கூட்டாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆராய்ச்சி, முன்கூட்டியே எச்சரிக்கை முறைமைகள் மற்றும் காலநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய அபிவிருத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். பிராந்திய ஒத்துழைப்பின் வெற்றியானது பகிரப்பட்ட அறிவையும் கூட்டு முயற்சிகளையும் மக்களுக்கு பயனளிக்கும் நடைமுறை செயற்பாடுகளாக மாற்றுவதிலேயே தங்கியுள்ளது என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மேலும் தெரிவித்தார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரரின் காவி உடை அகற்றுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை பரிசீலனைக்காக எதிர்வரும் 22ஆம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான அமல் ரணராஜா, மகேன் கொபல்லவ மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் அழைக்கப்பட்டன. முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இம்மனுக்களை பரிசீலனைக்காக எதிர்வரும் 22ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டது. தேனியாவள பாலித்த தேரர் உள்ளிட்ட பிக்குகள் குழுவினால் இம்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: சவுதி அரேபியாவுக்கு பயணிப்பது தொடர்பில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் தமது நாட்டு பிரஜைகளுக்கு விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளன. பயண வழிகாட்டுதல்கள் அடங்கிய விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணமாகும். இதற்கமைய குறித்த நாட்டுக்கு பயணிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பின் அதுகுறித்து மீள பரிசீலனை செய்யுமாறு ஆஸ்திரேலிய அரசு தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சவுதி விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் அந்நாட்டின் பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு ஆஸ்திரேலியா தமது பிரஜைகளுக்கு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சவுதிக்கான பயணம் தொடர்பில் தமது ஆலோசனைகளை தீவிர மட்டத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக நியூசிலாந்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் படையினர் 2000 அதிகமான பலஸ்தீன சிறுவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்துள்ளதாக பலஸ்தீன சிறைச்சாலை சமூக அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் முதல் இதுவரையான காலப்பகுதியில் சிறுவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பலஸ்தீனத்திலுள்ள மனித உரிமை அமைப்புகளும் கருத்து வெளியிட்டுள்ளன. பலஸ்தீன சிறுவர்களை இலக்கு வைப்பதை இஸ்ரேல் அரச நிர்வாகம் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் சிறைகளில் தடுத்து வைத்துள்ள சிறுவர்களில் சுமார் 350 சிறுவர்கள் மோசமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை மேற்கு கரை பகுதியில் வைத்து இஸ்ரேல் படையினரால் 6 பலஸ்தீன சிறுவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இந்தியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் மேற்கிந்திய தீபுகள் அணி 24 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் இடம்பெற்ற நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீபுகள் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 247 ஓட்டங்களை பெற்றது. அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய அணித்தலைவர் ஷாய் ஹோப் ஆட்டமிழக்காது சதம் கடந்தார். ஷர்ஃபான் ரதஃபோர்ட் 49 ஓட்டங்களை பெற்றார். 248 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 223 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அணித்தலைவர் சஞ்சு சாம்சன் 56 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் கீம் ஆஃப் ஃபால் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். போட்டியின் ஆட்ட நாயகனாக அணித்தலைவர் சாய் ஹோப் தெரிவானார். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடர் 2-2 என சமநிலையில் உள்ளது. தொடரின் இறுதிப் போட்டி நாளை மறுதினம் பெங்களூரில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: வெளிகம கப்பரத்தோட்ட பகுதியில் 100 கிலோகிராம் ஹெரோயின் மீட்பு. போதியாபத்து அவிஸ்கவின் போதைப் பொருள் வலையமைப்பை சேர்ந்த 6 பேர் ஹெரோயினுடன் கைது. கடும் மின்னல் தாக்கங்களுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறல். நாடு முழுவதும் இன்ஃபுளுவன்சா பரவல் அதிகரிப்பு, சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சிறிலிய நிதியத்தின் சிடி ஸ்கேன் இயந்திர கொள்வனவு தொடர்பில் FCID விசாரணை. சவுதிக்கு பயணிப்பது தொடர்பில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து பிரஜைகளுக்கு விசேட அறிவுறுத்தல். 4வது T20 போட்டியில் இந்தியாவை வீழ்த்தியது மேற்கிந்திய தீபுகள். இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று மாலை 6 மணிக்கும் மனுத்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: மாமா அந்த மாதிரி
1: சரி ஓகே. அப்படி இந்த நேரம் அழைப்பில் தேவா வந்திருக்கிறார், தேனி செத்தென்றல் தேவா.
0: கவலைப்படாத சகோதர.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ தேவி நடக்கும் கவனமா ஆசிகா ஜாலியா இருக்கணும். பேசுறீங்க,
2: நான் தர எந்த சொந்த ஊர் வந்து அப்புதல்
1: கொழம்புல
0: எங்கே
2: கொழம்புல கொள்ளுப்பிட்டியில இருக்கிறேன்.
0: இந்த கொள்ளுப்பிட்டியே தான் என்ன
1: கொள்ளுப்பிட்டியே தான் நிமித்தமா அங்க இருக்கீங்க? எவ்வளவு காலம் இருக்கிறீங்க கொள்ளுப்பிட்டில நீங்க?
2: சொந்தக்காரன்
1: நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்து விஸ்வரூபம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான சபையேற்பாளர்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
4: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
3: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: துப்பாக்கியை திரைப்படத்துக்காக பெற்றோர் சுபஹிட் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:43 நிமிடமாக. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம்.
2: பேகம்,
0: எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க இருவரும்?
2: நாங்க நல்லா இருக்கோம். சரி, எப்படி கிராம பாஸ் பக்கம் மழையா வெயிலா?
1: மழை கொட்டோ கொட்டுது,
0: கொட்டோ கொட்டுது, கொட்டுது. நீங்க
2: தலைய வச்சிடாதீங்க, தலை பீங்கும்.
0: நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமையல் முடிச்சிட்டு இருக்கேன்.
2: சமைக்க சொல்லி கசட தேயில அப்படி
0: உண்டு. சமையல் எல்லாம் எக்ஸ்பர்ட் தெரியுமா?
2: வேற என்ன? அப்புறம் பேகம் தாத்தா செல்லுங்கம்மா, தாரையில மெய்கா ஸ்ரீதேவி.
1: என்ன
2: பாட்டு ஒண்ணுமோ உங்களுக்கு?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவர்கள் செல்ல மகளும் முக்கியமா உங்கள் இருவருக்கும் போனே நந்தகுமார் சார் இருக்கா வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
2: நன்றி.
0: கொலம்பஸ் சொல்லுங்க.
2: கொலம்பஸ்,
0: கொலம்பஸ்,
2: கொலம்பாஸ்,
0: கொலம்பு பாஸ்,
2: ஏம் பாஸ்.
0: சரி ஓகே அபுல், உங்களுக்கு நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க
2: வேண்டிய.
0: சரி ஓகே, நேரம் இப்போது 12:44 நிமிடம். அடுத்து நாங்க கேட்க போறது இந்து மனிதத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம அபுல் ஹாசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகை அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்து அபுல் உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும்னா உடனே சொல்லிடுவார். கௌசல்யா
2: தான்.
0: அவங்க வந்து பிரியமனன் திரைப்படம் விஜயோட நடந்தது. திரைப்படத்தை வந்து 100க்கு மேல பாத்திருக்கிறாரு. அவருக்கு பிடித்த அதே நடிகை கௌசல்யா நடிப்பில் வெளியான ஒரு சூப்பர் ஹிட் பாடல். அடுத்து
3: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழ

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் எரிசக்தி சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இலங்கை முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் அமைச்சர் அனுர கருணாதிலக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது எரிசக்தி உற்பத்தியை பசுமைமயமாக்குவதற்கு ஆதரவளிக்கும் வழிமுறைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆராய்ந்து வருவதாக பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டங்கள் குறித்து அமைச்சர் இதன்போது விளக்கமளித்தார். கொழும்பு துறைமுகத்தின் ஒட்டுமொத்த விநியோகம் மற்றும் போக்குவரத்து திறனை அதிகரிக்கும் வகையில் கொள்கலன் முனையங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். அத்துடன் திருகோணமலையில் பசுமை எரிசக்தி மையம் ஒன்றை நிறுவுவதற்கான முன்மொழிவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சாத்தியக்கூற்று ஆய்வு ஒன்றை மேற்கொள்வதன் அவசியத்தை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் குளோபல் கேட்வே திட்டத்தின் கீழ் துறைமுக அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக பொதுமக்கள் எதிர்நோக்கி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கும் வகையில் செட்டிக்குளம் கப்பாச்சி பகுதியில் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக 136 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. பிரதி அமைச்சர் உபாரி சமரசிங்க தலைமையில் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கப்பாச்சி உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் பல ஆண்டுகளாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்துள்ளனர். இதற்கு தீர்வாக கப்பாச்சி குளத்தை அமைத்துள்ள வீதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் புதிய பாலம் நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 400 விவசாய குடும்பங்கள் நேரடி பயன்களை பெறவுள்ளன. குளத்தின் மேலதிக நீர் இலகுவாக வெளியேறக்கூடிய வகையில் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்பணிகளை 90 நாட்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதாரங்கள் மீண்டும் வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும் மத்திய கால பகுதியில் அதனை எட்ட முடியாது என சர்வதேச நாணய நிதியத்தின் பிராந்திய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். போரினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பல்வேறு துறைகளில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுடன் உட்கட்டமைப்புகளுக்கும் சேதங்கள் ஏற்படுத்தியுள்ளதால் பொருளாதாரத்தின் மீள்தன்மையை அதிகரிக்க மேலதிக செலவு

0: நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என IMF பிராந்திய பணிப்பாளர் ஜிகாத் ஆசூர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் யமன் உள்ளிட்ட நாடுகளுக்கும் போர் பரவியுள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரங்கள் சுருங்கும் என IMF கணித்துள்ளது. இதேவேளை கடல்வழி எரிசக்தி போக்குவரத்தும் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மடித்தள செய்தினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: அழைக்காதவன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இந்த வனத்தீலத்தின் முதல் பாடலாக ஒழித்து போய்ந்திருக்கின்றது. நேரம் மதியம் 1:10 ஆகிற இந்த நேரம் மலைப்பில் மொய்தீன் நினைந்திருக்கிறார். பேசலாம் அபுல், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மொய்தீன்?
1: எப்படி
2: நீங்க வாங்க.
1: மிகி தேவி எனது குடும்பங்களுக்கும் மற்றும் கம்பா மஜித்தானா பழையத்தூர் அரண்மொழி தோப்பூர் அணிபாசர் வசந்த உள்ளங்க அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்காக கேட்போம்.
2: நன்றி.
0: எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி பாய்.
2: தலைநகரம் விளங்கும்.
0: தலைநகரத்துல தான் இருக்கிறீங்க. சரி ஓகே, தரிசியாக இதே போல வந்து அபுலோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான
2: ஜனங்கள் வரும்
0: ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆசைப்படுறவங்க ஆசைப்படுறதோடு அப்படி நிறுத்தினாம உடனே எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். முந்திக் கொண்டு
2: அதுக்கு செல்லத்தான் ஒண்ணு நம்பர் 01:02 01:01
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: இன்னைக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு சொல்றியா தங்கம்?
1: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
0: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 15ஆம் தேதி மல்வத்தா வெல மகாவித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: நேரம் இப்போது 1:18.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: சித்த வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா இல்லை நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும் அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்
4: அது எப்படி ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க
3: உங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: அழிவதில்லை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒலித்து இந்த நேரம் 1:30.
1: உண்மையா காதல் அழிவதில்லை,
0: அழியாது.
1: வணக்கம்
2: அப்துல்
0: நாசிர், வணக்கம். நீங்க சொல்லுங்க, காதல் அழிவதில்லை கரெக்டா?
2: ஆமாம், காதல் நிச்சயமா அழியாது. உண்மை காதலா இருக்க வேண்டும்.
1: உண்மை காதலா ஈக்கணும்னு டவுட்டா என்ன?
2: ஆமா, நகமும் சதையும் போல காதல் அழியாது.
1: இப்ப நகத்தை வெட்டி சதையை கடிக்கிறான். அப்ப நீங்க எப்படி காதல்ல புழுந்திருக்கீங்களா நாசிர்?
2: நான் ஆரம்பத்தில் அடியும் வாங்கிருக்க.
1: என்ன பாட்டை பாடிப்பீங்க குட்டிய பார்த்து? என்ன பாடல பாடி?
0: என்ன
1: பாட்டு?
2: அந்த வீர சிவாஜி படத்தில அந்த சொப்பன சுந்தரி நீதானே இந்த பாடல்
1: பாத்தீங்களா? இப்ப நீங்க இப்பதான் சொன்னீங்க, அப்படி ஒண்ணு இல்லன்னு. இப்ப சொப்பன சுந்தரி கனவுல என்ன உங்களுக்கு?
2: மற்றும்
1: நன்றி.
0: சரி, ஓகே. அடுத்து அலை திரைப்படத்துக்காக பெரிய சுபையின் பாடல் ஒலிக்க விடுகின்றது.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 15ஆம் தேதி மல்வத்தா வெல மகாவித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: மத்திய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேருக்கு இப்போது 1:46 இந்த நேரம். ஹரோல் சந்திரா அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் நம்பிக்கை கிராமம். ஹரோல் சந்திரா,
1: எப்படி இருக்கீங்க? நம்பிக்கை கிராமம் எல்லாம் எப்படி இருக்கு ஹரோல்?
2: எல்லாம்
3: பெரியவருக்கு ஏத்த மாதிரி பாட்டு படிங்க. இவ்வளவு நாள் இப்ப விளங்கும் பெரியவருக்கு என்ன செஞ்சிக்க வேலை செஞ்சிக்கா பாட்டு படிச்சு ஏன்னா அவருக்கு விளங்கிக்கும். வெத்தலை போட்ட பொண்ணு மீன் விளங்கி போச்சு. இப்ப பொஸ் என்ன சொல்ற பக்கத்துல பெரியவர்
1: இனிதான் சொல்லுவாரு.
3: வீர திருமகள் படமா என்ன தெரிஞ்சு வச்சு வயசு உங்களுக்கு வயசு மாறும்.
2: புட்டுக்கலை புகாரி மூமன் ரவிக்கர், கமலன் தவராஜா, தேவமணி கீஷன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு.
3: இப்ப இந்த சவுண்ட் தவராஜாக்கும் லைனலுக்கும் பிரச்சனை வராதா? ரெண்டு சவுண்ட் தானே. தள்ளி இங்க தள்ளிய சவுண்ட் இது இங்க இருக்கு. எப்படி போனா ரெண்டு சவுண்ட் நீங்க பாடுறதா என்ன? பூமி ஸ்ருதி ஐ பவான் ருபினா தாத்தா, இதெல்லாம் விளப்பம் தான் தெரியுமானு தான் பாக்கத்தேன்.
1: நன்றி ஹரோல்,
2: நன்றி
1: நன்றி நன்றி. சரி அபுல் ஆனந்தன் டிஸ்கோ சாந்தியின் தந்தை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
3: இல்ல இப்ப இதுல பாத்தேன்,
1: இப்பயாவது உங்க உண்மையான வயசு
3: 26.5
1: கூட்டாளி
3: கௌசல்யா தாத்தா.
1: ஓகே, அவங்கள மீட் பண்ணீங்க
3: தானே? ரெண்டு முறை மீட் பண்ணி.

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வங்கி, நிதி மற்றும் சுற்றுலாத்துறைகளில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதிமன்றத்தினால் தயாரிக்கப்பட்ட முன்மொழிவுகள் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தேவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வங்கி, நிதி மற்றும் சுற்றுலாத்துறைகளில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் புதிய வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கிலும் நிபுணர்கள் அடங்கிய குழுவினால் இந்த முன்மொழிவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதற்காக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பணிப்பாளர்கள், அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் பணியாற்றிய மற்றும் தற்போது பணியாற்றி வரும் அதிகாரிகள் இணைந்து கொண்டுள்ளனர். குறித்த துறைகளில் நிபுணத்துவமும் நீண்டகால அனுபவமும் கொண்ட அதிகாரிகள் இதில் பங்களிப்பு செய்துள்ளமை விசேடாம்சமாகும். இந்த வருடத்தில் நீர்க்கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டி, குண்டசாலை, பலகொல்ல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கொள்ளளவை அதிகரிக்கும் திட்டப்பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் துறைக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் இந்த வருடத்தில் நீர்க்கட்டணங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்துக்காக 2.2 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குண்டசாலை, பலகொல்ல, திகன, கம்மத்துவாவ மற்றும் கொலகொஸ்வத்த உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் நன்மையடைய உள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: கடந்த 24 மணித்தியாலங்களில் ஹோமஸ் நீரிணை ஊடாக பயணித்த சிங்கப்பூருக்கு சொந்தமான 2 சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு கப்பல் தீப்பற்றி எரிந்து கடலில் மூழ்கியுள்ளதுடன் மற்றைய கப்பலின் உடற்பகுதியும் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் குறித்த கப்பல்களின் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவங்களைத் தொடர்ந்து பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. அமெரிக்காவுடன் முடிவற்ற போரிலோ அல்லது நீண்டகால பேச்சுவார்த்தைகளிலோ ஈடுபட ஈரான் தயாராக இல்லை என அந்நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகர் மொஹமத் பாக்கர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும்.

0: லவ் டுடே திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான ஆத்திரடியான அமர்க்கலமான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். வசந்த மெஃபம் நேரம் 2:10 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நல்லா இருக்கீங்க சீதை. நீங்க எப்படி மிச்ச நாளை கூட எங்க போய்
1: நாங்களும்
2: உங்களோட பாசம் தானே சீதை, உங்களை மறப்புமா நாங்க.
1: பாட்டோட
2: தொடர்ச்சியாக
0: இதே போல ரொம்ப ரொம்ப ஜாலியா எங்களோட இணைந்து கொள்ளணும், அவளோட பேசணும், அவர்கிட்ட ஏதாவது கடிக்கல்விகள் கேட்கணும்.
2: கடன் மட்டும் கேட்டுறாதீங்க.
0: சரி, அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-
3: Bob Clearmountain meets with attitude, funky drums from hell.
4: Sign up and-

0: இப்போது 2:16.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலாம் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 15ஆம் தேதி மல்வத்தா வெல மகா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டீங்க.
3: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: பிரியமுடன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ராடப்பாளர் ஒழித்து போயிட்டு
1: குட் மார்னிங் சொல்லி குட் ஆஃப்டர்நூன்ல சொல்றதுதான் மாற கேசினா.
0: சரி வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் ஹலோ ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் வசிக்கும் தாரிக் அமான் அயாத் ஆகியோரோட இங்கிலாந்து வசிக்கும் எங்க சியாம் நானா அவரும் இங்கிலாந்து கேட்டு கொண்டிருக்காதம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஆசிக்கான பாட்டு ஒன்று தாங்க நான் சொல்லிக்காது எங்க சுரஞ்சி நானா.
0: அதே போல குழம்பு 15 மோதிரையில இருந்த தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கிம்பி கசியா குழும்பு 5 இருந்து எங்களோட வந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். இன்றைய பொழுதும் வந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது கூட பத்து தமிழ்நாடு தொட்ட மாறுமுகம் ரமேஷும் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாராம். அதே போல அவள் பாத்தீங்கன்னு சொன்னா ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து எங்க இருந்து தமிழ்நாடுல இருந்து இல்ல, அவர் வந்து இணைந்திருக்கிறாரு இங்க இருந்து பூனாகல்ல இருந்து நிகழ்ச்சி.
1: பூனாகல்ல ரொம்ப தூரம் தான் சொல்ல கொஞ்சம் கஷ்டமே. ரோயல் குஷன் வேட்ல இருந்து ஆசிக்கான பாட்டு ஒன்று தாங்க சொல்லி மாளிகாவத்திலிருந்து வந்திருக்காங்க.
0: அதே போல மஷ்கா ஜனா இது இணைந்திருக்கிறாங்க ஹாய் அப்படின்னு சொல்லி குறிச்சாக்கடியில் வந்து அசருடையும் இணைந்திருக்கிறார். இனிமையான சூப்பரான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிரசாந்த் இணைந்திருக்கிறாரு, அவரும் மேப்பிட்டு காந்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார். குணசீலன் அவரும் இணைந்திருக்கிறார் இங்கிறது அப்படின்னு சொன்னா ஹேட்டன் கிளவட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. வசந்தத்தோடும் மழையோடும் அப்படியே நாங்க ரொம்ப கூலா
1: பாட்டு கேட்டுக்கிறோம். முட்டை பொறிக்க
0: சரி எங்க போனாலும் அபுல் நம்ம தாய் நாடு மாதிரி வரவே
1: எங்கட உமக்கு நாடு இல்லையே எங்க சொந்தமா இல்ல நாங்க நீங்க கூலி ஆகி எப்ப போவோம் எப்ப வரணும்
0: எங்களுடைய தாய் நாடு இதுதான்
1: உங்களை என்ன எங்க தாய் நாடு மீ தான் எங்க வாப்பா நாடா எங்க எல்லாத்து குடும்பத்துக்கே தான் நாடு.
0: சரி எங்க போனாலும் எங்களுடைய தாய் திருநாடு மாதிரி
1: வராது என்ன செய்ய வரவே வராது.
0: நீர் இப்போது 2:34 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்து ஏழுமலை திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல்

0: சதக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி தொழில் ஓய்ந்து இருக்கின்றது. நேரம் 2:45. நேரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரளமான சொந்தங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாக முட்டி மோதி இணைந்திருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். எங்களோட தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் தமிழ்நாடுலேருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் சாய்ந்த மரத்திலிருந்து பிஸ்மில்லா இணைந்திருக்கிறாரு. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே நேரம் எங்களோட வந்து சதீஷ் இணைந்திருக்கிறாரு, தம்பிலுவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். பாடல் தெரிவிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்றைய பொழுதும் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, அபுல் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு.
1: நன்றி நன்றி. குழந்தைங்களிலிருந்து அசார்தீன நண்பான மதிய நேர வணக்கம் வளமை போல நான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி செல்லிக்காங்க அசார்து நூர்ஜஹான்.
0: அதே போல நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க, நிமா இணைந்திருக்கிறாங்க, கற்பலையில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த கற்பலை வந்து கரப்பலை கரப்பலை இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா புலன் நறுவையில இருந்து இருக்கு. சரி, அங்கிருந்து இணைந்திருக்கிறாங்க. அகிலன் தம்பி ராசா இணைந்திருக்கிறாரு, அவர் முருகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்.
1: அதே மாதிரி வந்து கொழும்புலேருந்து ஞானசேவாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, பவித்ரா, அக்ஷா, கணேஷ் குமாருக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல புவனேஸ்வரன் மங்கீட் கரசி சென்ட் ஜான் டிலரி அங்கிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. முதைய காளிமுத்து கொட்டக்கல டிரைட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஷகிலா செங்கலடியில் இருந்து இணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு சேலத்திலிருந்து சிவகுமார் ஒரு ஓடி வந்திருக்கிறாரு உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு. பெரிய நீலாவணியிலிருந்து கிருஷ்ணபிள்ளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ் சுதன் இணைந்திருக்கிறார் நானோயால இருந்து. அதே போல தொண்டைமானார்லிருந்து சுதன் இணைந்திருக்கிறார். வலிமை போலவே கூலா பாடல் கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பல கார்த்திகா அவங்களும் தமிழ்நாடுலேருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க.
1: காளிமுத்து வந்தீங்க, ஹாய் அக்கா மதிய நீர வணக்கம், மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம் இவங்களுக்காக ஹாசிக்கான பாட்டு ஒன்று தாங்கினான்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, அனைவருக்காக அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மணி தீலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல்.
1: எனக்கு ஸ்டார் ஆஃப் டிசி மாயா எங்க கௌசல்யா தாத்தா.

0: சமாச்சாரம் 102.8
1: ஒளிக்காரபிக்கும் உயிரே திரைப்பட பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம். நிகழ்ச்சியோடு இது கொண்ட சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து விடுத்திருக்கலாம். போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு போட்டு தாக்க வந்திருக்காங்க. யாரு
2: எங்க யாரும் ஜிஆரும் எங்கட தாரத பசுந்தான புள்ளதாரு
1: என்று
2: பிரியமுடன்
1: வணக்கம் என்று சொந்தங்களில்

2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்க

0: ஆயுர்வேதத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: 152வது சர்வதேச தபால் தினத்தை முன்னிட்டு 2026 ஆண்டின் சிறந்த மற்றும் வினைத்திறன்மிக்க தபால் அலுவலகத்துக்கான விருதை இப்பாகமுக தபால் அலுவலகம் பெற்றுள்ளது. 152வது உலக தபால் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவு நிகழ்வு அண்மையில் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீச தலைமையில் நடைபெற்றது. இதன்போது 2026 ஆண்டின் சிறந்த மற்றும் வினைத்திறன்மிக்க முதலாம் தர தபால் அலுவலகமாக குர்நகல் மாவட்டத்தின் பரபரப்பான நகரமான இப்பாகமுவ தபால் அலுவலகம் விருதளித்து கௌரவிக்கப்பட்டது. இப்பாகமுவ மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதில் தபால் அலுவலகத்தின் பணியாளர்கள் விசேட பங்களிப்பை வழங்கி வருவதாக அதன் தபால் நிலைய அதிபர் WA சோமரத்ன தெரிவித்தார். இலங்கை கணனி சங்கம் ஏற்பாடு செய்த 44வது தேசிய தகவல் தொழில்நுட்ப மாநாடு கொழும்பில் நடைபெற்றது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசன, பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அக்டோபர் 17 தேதி முதல் 22 தேதி வரை இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் அவர் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணத்தின் ஒரு கட்டமாகவே இந்த விஜயம் அமையவுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையின்படி இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னர் மார்க்கோ ரூபியோ உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆண்டில் அவர் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் 2வது உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும். இந்த விஜயத்தின் போது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான மூலோபாய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதும் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சியார். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 102.6 102.8 அலைவரிசையினூடாக போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: அதே போல இணையத்தினூடாகவும் இணைந்து சுவரான பாடல்கள் வரும். அது மட்டுமல்ல, உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி எல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளப்படுங்க. சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இன்றைய நாளோட உங்களோடு இருக்கு. சோ தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. முன்னேறும் 3:10 ஆகிக்கொண்டிருக்கிறது. 3 நாள் வரல. என்ன பண்ணீங்க? சந்தோஷமா
1: இருந்துருவீங்க.
0: சரி, உங்களை சந்தோஷத்திலே விளங்குது. இந்த 3 நாளும் இருக்கிற வைப் என்னன்னு விளங்குது.
1: அதை நீங்க பாத்தீங்க.
0: ஆமா, நான் அங்க வீட்டு இருக்கும் போதே பார்த்தேன், சத்தத்தை கூட்டி கேட்டேன். சரி, ஓகே, நல்ல விஷயங்கள். மழை ஒரு பக்கம் இல்லையா, அடடா மழடா அப்படிங்கிற மாதிரி விடாது மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நிறைய இடங்கள் இப்ப மழை பெய்து கொண்டு இருக்கிறது. மழை வேணும் அப்படிங்கிற இடங்களில் மழை வராது, வேணாம் மழை அப்படிங்கிற இடங்கள்ல தான் மழை வரும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு கிளைமேட். நல்லா இருக்கு இந்த கிளைமேட் இல்லையா. ஒரு காஃபி சுட சுட வாட
1: அதெல்லாம் பெங்க வர
0: இல்ல. நிறைய ஹோட்டல்ல இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க, குறிப்பா ராஜகிரியில ஒலித்து கொண்டிருக்கும். இப்படி நிறைய இடங்க, முக்கியமான இடங்கள் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பேட்டால ஒலிச்சு கொண்டிருக்கும். ஈஸ்டர்ன் சைட்ல, யாழ்ப்பாண சைட்ல, கொழும்புல முக்கியமான இடங்கள் எல்லாம் வசந்தகம் ஒலிச்சு கொண்டிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அந்த சுட சுட டீ குடிச்சிட்டு அந்த வடையும் குடிக்கிறது வேற லெவல்ல இருக்கு.
1: இப்போது பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து சரியா சமீப வாரங்களாக இந்த இன்ஃப்ளூவென்சா நோய் தொற்று வந்து பரவலாக அதிகரித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. சரியா, இருப்பினும் இதனால் வந்து பொதுமக்கள் வந்து பீதி அடைய வேணாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து வைத்திய நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. கடந்த 3 முதல் 4 வாரங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளூவென்சா நோய் தொற்று வந்து அதிகரித்துமைய வருமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் வந்து கடந்த வாரம் வரை பரிசோதிக்கப்பட்ட மாதிரிகளில் சுமார் 35% வந்து இந்த இன்ஃப்ளூவென்சா வந்து தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. நாட்டில் தற்போது பரவி வரும் இந்த இருமல், சளி, காய்ச்சல் அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கு?
0: இப்போதைக்கு இல்ல.
1: சரியா, அப்படி நோய் தொற்றுகள் வந்து அதிகமாக காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் வந்து இந்த நோய் தொற்று பொதுவாக வந்து சிகிச்சையின் மூலம் 3 முதல் 4 நாட்களுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி அப்புறம் வந்து குணமாகிவிடுமா. சரியா, மேலும் வந்து கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள், முதியவர்கள், இந்த இதய நோய் இருப்பவர்கள் மற்றும் சிறுநீரக நோய் இவர்கள் வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. தொற்று நோய் ஏற்பட்டிருக்கும் போது வந்து சவக்காரம் போட்டு அடிக்கடி கைகளை வந்து கழுவ வேண்டுமா, முகக்கவசம் அணிவது அப்படிங்கிற ஒரு முறையையும் முழுமையாக பின்பற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து சொல்லி காட்டியிருக்காங்க.
0: ஓகே, நல்ல விஷயம். பாதுகாப்பா இருங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்ல, மழையும் அதிகரிச்சிருக்கிறது, டெங்கு ஒரு பக்கம் வரும். எனவே கவனமா இருங்க, எப்பவுமே கொதித்தாரிய நீரை அருந்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். குறிப்பாக முழு நாடுமே ஒன்றாக இந்த செயற்திட்டத்தின் கீழே விச போதைப் பொருட்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு நடவடிக்கை இல்லையா, எங்களுடைய ஜனாதிபதி முன்னெடுத்திருந்தாரு. அதனூடாக நிறைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க, போதைப் பொருள் வியாபாரங்கள் மட்டுமல்ல, அந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அதெல்லாம் வந்துட்டு அதிதீவிர விஷயோட அதிரடைப்படையினூடாக முன்னெடுத்து முற்றுகையிட்டு அதுக்கான தண்டனை எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரை வெளிக்கம கடற்பாறை பாக்கிறது இல்லை, என்னன்னு தெரியாம ஒரு 6 பொதிகள், குறிப்பாக அந்த மண்ணை வந்துட்டு மணல வந்துட்டு மூட்டைகளை கட்டுவாங்கல்ல, அது மாதிரி இந்த 6 பொதிகள்ல என்னன்னு தெரியாம கடல் வழியாக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 120 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் அந்த பொதிகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக 5 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாருங்களேன், முதல்லாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கருவாங்க இல்லையா, ஒரு இனிப்பு பதார்த்தத்தில் எடுத்துக்குவாங்க, எப்படியெல்லாம் எடுத்துக்கரணும் அப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வர தூங்கிட்டாங்க. சரி, போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் போலீசாரினுடைய விஷயோடு அதிரடைப்படையின் இணைந்து முன்னெடுத்த இந்த முற்றுகையின் போது தான் இந்த குறித்த ஹெரோயின் போதைப் பொருள் பெரிய ஒரு தொகை மீட்கப்பட்டிருக்கிறது. இது வந்து படகு மூலம் இந்த போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து அவருடைய படகின் உரிமையாளரும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகிறது. பார்க்கும்போது அதெல்லாம் போதைப் பொருள் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மணல் மூட்டை இல்ல ஒரு ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்களேன். சரி, ஓகே, கவனமா இருங்க, இப்படி எல்லாம் விஷயங்களும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிக் கொள்றேன். இப்ப பாட்டு வருது கேளுங்க.
1: பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் வருகிறது பாடல்.

0: வசந்தத்தின் போட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம்.
1: நிறுமாலை 3:20.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: இன்னைக்காச்சும் 2 லோன் சொல்றியா தங்கம்?
4: 2 லோன் சொல்ல எனக்கு டைம் வேணும்.
3: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2 லோன் நான் பாத்துக்கிறேன்.
2: 2 லோனை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள்.

0: அன்பே சிவம், வித்யாசாகருடைய இசையில் சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். அந்த பாட்டு கேட்டதுமே ஆனந்தி எங்கேயோ போன மாதிரி இருந்தது.
1: எதுவுமே இல்ல,
0: அப்படி இல்லையா? இங்கதான் இருக்கீங்க, இங்கதான் இருக்கீங்க,
1: இங்கதான்
0: அதான் சொன்னேன், இங்கதான் இருக்கிறீங்க, ஆனா எங்கேயோ போன மாதிரி இருந்தது. ஓகே, நல்ல பாடல், மழைக்கு ஏத்த மாதிரி பாடல், சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நேரம் 3:25 ஆகி கொண்டிருக்கிறது.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, பாகிஸ்தானில் வந்து இந்த பென்ஸ்வார் நகரில் வந்து பாடசாலை சுவரை இடிந்து விழுந்த காரணத்தினால வந்து இந்த விபத்தில் வந்து 13 வயதிற்கும் குறைவான 27 மாணவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் உட்பட குறைந்தது 28 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. சரியா, மேலும் வந்து பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடும் இருக்கின்றது. சரியா, பாதிக்கப்பட்டவர்களில் வந்து பெரும்பாலோர் வந்து மருத்துவமனையில் வந்து இப்ப சேர்க்கப்பட்டிருக்காங்க. சரியா, உயிர்ந்து காயமடைந்தோர் வந்து 20 பேருக்கும் அங்கு வந்து தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்குது.
0: பாருங்களேன், அவங்களுடைய கேலஸால எவ்வளவு உயிர்கள் பயிலி ஆயிட்டு, சரி ஓகே கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி கொள்வோம். அது மட்டுமல்ல, கடந்த 2014 ஆரம்பிக்கப்பட்ட சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக பாலம், இந்த வர்த்தகத்தை வலுப்படுத்தணும், ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்த நோக்குங்க புதிய புதிய திட்டங்களும் புதிய புதிய விஷயங்களும் கொண்டு வரப்பட்டது. இருந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு, அதாவது இன்று வந்துட்டு, உத்தியோகபூர்வமாக சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய பாலம் இன்று வாகன போக்குவரத்துக்காக உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பாலம் வந்துட்டு 2014 ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பிக்கப்பட்டிருந்து, இருந்தாலும் வடகொரியாவின் அணுவாயுத பரிசோதனைகளை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை விதித்திருந்த தடை இதனால வந்துட்டு கடுமையாக்கப்பட்டிருந்தது. எனவே இரண்டு நாடுகளுக்கும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டதுனால இந்த பாலத்தினுடைய ஏனைய பணிகள் முன்னெடுக்காம அப்படியே ஸ்தம்பிதமாக இருந்தது. எனவே அதுக்கு பிறகு சில சில விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு இப்போ இந்த பாலம் உத்தியோகபூர்வமாக போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 போக்குவரத்து தடங்களையும் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டதன் மூலமாக ஆனந்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தொடர்புகள் மேலும் வலுப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது நடந்தால் சந்தோஷம் உலகத்துக்கு, இல்லையா?
1: நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்பேன்.
0: எவ்வளவு நல்லது தான் நடக்குது, இல்லையா?
1: சரி, படத்தொரு சூப்பரான பாடல் வருகிறது மணி சர்மாவின் இசையில், போக்கிரி திரைப்படத்திற்காக.

0: 102.6 அலைவரிசைகளில் இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நிரம்பி பொழுது 3:32.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: திருப்பாச்சி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கேன்.
1: 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். பொட்டு தாக்கு நிகழ்ச்சி கட்டிக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்தடுத்து நல்ல பாடல்கள் வர காத்துட்டு இருக்கிறது. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இப்ப நேரம் 3:40.
0: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, அமெரிக்காவின் இந்த விஸ்கான்சி மாகாணத்தில் வந்து சிறிய ரக விமானம் ஒன்று வந்து விபத்துக்குள்ளாகி குழந்தைகள் உட்பட 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. சரி, அந்த 6 இருக்கைகள் கொண்ட குறித்த விமானம் வந்து விஸ்கான்சி மாகாணத்தில் உள்ள மொனோமி நோக்கி பயணித்து கொண்டிருந்ததா. இந்த நிலையில் வந்து பிரபல சுற்றுலா தலமான விஸ்கான்சி டெல்ஸ் அருகே அமைந்துள்ள பூங்காவை வந்து ஆன்மீகம் பகுதியில வந்து வனப்பகுதி விமானம் ஒன்று வந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறதாக தெரியப்பட்டிருக்கு. சரி, அந்த விமானம் விபத்து உள்ளாகுவதற்கு முன்பதாகவே வந்து விமானி விமான போக்குவரத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி விமானத்தின் இருக்கைகள் பணி வந்து உறைந்து படிவமாக காணப்படுவதாகவும் இதனால் விமானம் இயங்குவதில் சிரமமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கார். சரியா, இதனை அடுத்து தான் இந்த விமானம் வந்து தரையிறக்க வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சரியா, தர இறங்கும் போதே இந்த குறித்த விமானம் வந்து விபத்துக்கு உள்ளாகி இவ்வாறு 6 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
1: சரி, ஓகே. அமெரிக்கா சொன்னதுனால முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே அமெரிக்கா போகணும், அங்க குடியுரிமை போகணும், இருக்கணும், மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு போய் அமெரிக்கால செட்டில் ஆனும், கிரீன் கார்டு கிடைக்கணும், இப்படி எக்கச்சக்கமான கனவு இருக்கும் இல்லையா. எல்லா நாட்டை விடுக்கலயும் அமெரிக்கா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அமெரிக்காவுக்கு இங்கிருந்து இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் போது சில விதிமுறைகள் இருக்கிறது, அதை கடுமையாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு ஆளாகி நாங்கள் குற்றத்துக்குள்ள இழைக்கப்படுவதாக இருக்கும். இப்போ வந்துட்டு அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய திட்டமிருக்கிற இளைஞர்களுக்காகத்தான் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், பயணத்தின் போது ஏற்படக்கூடிய எதிர்பாராத செலவுகள் வரும், அதை மட்டுமல்ல பயண தடைகள், அவசர மருத்துவ தேவைகளை சமாளிப்பதற்கான போதுமான ஒரு நிதி வசதி உங்ககிட்ட இருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாதி விசா நேர்காணலுக்கு ஒரு சிறந்த முறையில் தயாராகி செல்லணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி அனுப்பப்படுவோம். அமெரிக்காவுக்கு நுழைந்த பின்னர் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் பொது நலன் புரி உதவிகளுக்கு தங்கியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அது அதையும் விட உண்மையான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் நாங்கள் தவறுகின்ற பட்சத்தில் விசாவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாங்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது அமெரிக்க தூதரகம் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். என்ன அப்படி சொன்னால், அந்த போலியான ஆவணங்களை சமர்ப்பிப்பது மோசடியாக கருதப்படுவது, அது மட்டுமல்ல விசா உரிமையை இழக்க நேரிடும். எனவே நாங்கள் எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு விசாவை பெறுவதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு தகுதி இழப்பு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் சரி பார்த்துட்டு எங்களுக்கான தேவையான நிதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் அது முடிவெடுத்துட்டு பயணிங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: பரத்வாஜின் இசையில் அன்பே அன்பே திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல்.
1: அடுத்த மணித்தாலத்தோடு முடிந்திருக்கலாம் பொழுது தாக்கு நிகழ்ச்சியோடு. 4 மணி டாட்

92.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை.

0: விசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் காச்சின் சேம்பர் ஆப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்துள்ளனர். இதன்போது இலங்கையில் காணப்படும் வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வணிக உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கமைய கொச்சின் வர்த்தக சபைக்கும் இலங்கை வர்த்தக சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நோவூர் பிரதேச செயலகத்தில் அஸ்வசும நிதியை மோசடியாக பெற்றுக் கொண்டதாக ஒப்புக்கொண்ட 14 ஊழியர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பொது நிர்வாக அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் 2 அதிகாரிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரி ஒருவரும் 6 ஆசிரியர்களும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 6 கோடி ரூபாவை அண்மித்த இந்த நிதி மோசடி தொடர்பான மேலதிக விசாரணைகள் குற்றப்புலனாய் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் படங்களின் போட்டி மற்றும் அதிக கடன் சுமை காரணமாக உலகின் முன்னணி புகைப்பட விநியோக நிறுவனமான கெட்டி இமேஜ் அமெரிக்காவின் சாப்டர் 11 மறுசீரமைப்பு நடைமுறையின் கீழ் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தை மீண்டும் தனியார் நிறுவனமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போட்டி நிறுவனமான ஷூட்டர் ராக்குடனான இணைப்பு முயற்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாத இறுதியில் நிறுவனத்தின் மொத்த கடன் சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டதுடன் 2022 ஆண்டிலிருந்து அதன் பங்குகளின் மதிப்பு சுமார் 99% வீழ்ச்சியடைந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு
1: நேரம் 4:11 கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வாட்ஸ்அப் நிறைய வசதிகள் வந்தாலும் பேஸ்புக்ல இருக்கிற வசதிகள் வாட்ஸ்அப்ல இல்ல இல்லையா. பேஸ்புக்ல நாங்க வந்துட்டு ஒரு விஷயத்த நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ சில விஷயங்களை நாங்க ஷெடியூல் பண்ணி வைப்போம். என்னென்ன தேவை, எப்ப வேணும், அது போட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அது குறிப்பிட்ட டைமுக்கு இது டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஷெடியூல் பண்ணி வைப்போம். ஆனால் சில சோசியல் மீடியாப்ல வந்துட்டு அதுகள் இல்லை. ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இனி எதிர்வருங்காலங்களில் வாட்ஸ்அப்புக்கும் அந்த அப்டேட் வர இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் இனி வந்து மெசேஜ்களை நாங்கள் முன்கூட்டி செட்டில் செய்து வைக்க முடியும். புதிய வசதி வர இருக்கிறது. பரபரப்பான எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் ஏதோ நாங்கள் செய்திகளையோ அல்லது புகைப்படங்களையோ இல்லை யாருக்காவது அனுப்பணுன்னு நான் இப்போ உங்களுக்கு அனுப்பணும் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிருப்பேன். 2 நாளைக்கு முதல் இப்போ ஷெட்யூல் பண்ணி வச்சிருமே, மறந்து போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நாங்கள் செட்டில் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது 2 நாளைக்கு உங்களுக்கு அது ஓட்டோவாக வந்துடும். ஆனால் அந்த ஷெட்யூல் பண்ணி வைக்கும்போது நாங்கள் வந்துட்டு டேட்டா ஆன் பண்ணி தான் எல்லாம் செய்வோம் இல்லையா, நெட்ஒர்க்கோடு செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அந்த 2 நாளைக்கு பிறகு எங்களோட ஃபோனில் வந்துட்டு டேட்டா இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஷெட்யூல் பண்ணி வைக்கப்பட்டது டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொன்னால் அப்படி நினைக்க தேவையில்லை, அது கட்டாயம் ஆகும். அதுக்கெல்லாம் நெட் தேவையில்லை சரியா. ஆமாம், நல்ல ஒரு வசதி வாட்ஸ்அப்பில் வர இருக்கிறது, சூப்பர் இல்லையா.
0: அதே நேரம் வந்துச்சு யார் ஒரு சாதாரணமான நம்பிக்கை மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு உதாரணமாக வியட்நாமை சேர்ந்த 83 வயது ஒரு பாட்டி சரியா, அவர் ஒருவர் அது அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா 60 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தலைமுடியை வந்து வெட்டாமல் வந்து வளர்த்து வந்திருக்காராம். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 60 ஆண்டுகள் சரியா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டிக்கு வந்து 18 வயது இருக்கும் போது வந்து திடீரென வந்து கடுமையான தலைவலி ஏற்பட்டு சரியா, பல்வேறு மருத்துவ சிகிச்சை பெற்றும் அந்த தலைவலி வந்து குணமாகவே இல்லையா. அந்த நிலையில் வந்து இவர் தனது முடியை வந்து வளர்த்து வெட்ட தொடங்கியிருக்காராம். வெட்ட தொடங்கும் போது வந்துதான் அந்த தலைவலி அதிகரிக்குது அப்படிங்கிற ஒண்ணு புரிஞ்சுக்கிற அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா முடிய வெட்டுறதே இல்லையா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஜியார் அந்த முடிய வந்து தண்ணியில போட்டு கழுவுறதும் இல்லையா. சரியா, ஏன்னு சொன்னா அந்த முடிய வந்து தண்ணியில கழுவும் போதும் கூட அவங்களுக்கு வந்து தலைவலி
1: அப்படின்னா
0: ஒரு பயங்கரமான தலைவலி வருமா. அதனால வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிய வந்து கழுவுறதும் இல்லையா, வெட்டுறதும் இல்லையா, சீவுறதும் இல்லையா, எதுவுமே இல்லை,
1: எதுவும் செய்யலை, தலைவலி எதுவும் வராது,
0: எதுவுமே இல்லை. அதனால இந்த பாட்டி அந்த தலைவலிக்கு பயந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த எந்த ஒரு விடயமும் செய்யாம இருக்காங்க. இதன் காரணமாக அவரது தலைமுடி வந்து சீவப்படாமல் ஒன்றுடன் ஒன்று வந்து பின்னி சுமார் 20 அடி நீளத்தை பெரிய அந்த விசித்திரமான ஒரு பாம்பு போன்ற ஜடாமுடியாக மாறி இருக்குதா.
1: சரியா, ஒரு பெரிய தலைவலி தானே.
0: சரி, அந்த பாட்டிக்கு வந்து இவ்வளவு நீளமான முடியை வந்து சுமப்பது வந்து பெரும் சவாலாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தலையில சும்மா ஒரு கொஞ்சம் முடிய வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல 20 அடிக்கு அதுவும்
1: அடிக்கடி வெட்ட போறது,
0: அப்படி ஒரு முடிய வச்சிருக்கிறது வந்து தனதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. தனது அன்றாட பணிகளுக்கு கூட மற்றவர்களின் உதவிய வந்து இவர் வந்து நாடி இருக்காராம் சரியா. கடந்த 1990 வந்து அங்குள்ள ஒரு புத்தர் கோவில்ல தங்கி எளிய ஆன்மீக வாழ்க்கையை வந்து இவர் வாழ்ந்துட்டு இருக்காராம். மீண்டும் ஒரு நாள் முடி வெட்டினால் எனக்கு கடுமையாக தலைவலி வந்துடும் அப்படிங்கறதுக்காக சாகும் வரை நான் முடிய வெட்டவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அடிமானத்துல இருக்கிறாங்க.
1: சாகும் வரைக்கும் உண்ணாவிரத மாதிரி நீங்க முடி வெட்டினா என்ன வெட்டாட்டி என்ன, அது முடியே பெரிய ஒரு தலைவலி
0: தானே.
1: சரி ஓகே, இப்படி எல்லாம் விசித்திரமான செய்திகள் அங்கங்க கிடைக்கதான் இருக்குது. சரி, இன்னும் நிறைய பேசலாம் தொடர்ச்சியாக. நீங்க உங்க சொந்தத்தோடு போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க.

0: திரைப்படத்துக்காக மாநில இசையில் பாடல் கேட்டீங்க.
1: நேரம் மாலை 4:19.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போடுதாக நிகழ்ச்சியின் நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேக்கலாம்.
2: ஒரு பட்சையில் வந்துச்சு யார், தங்கமும் இரும்பும் வந்து ஒன்றாக இருந்திருக்கு சரியா. அந்த பட்சையில் வந்து வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வந்து தங்கத்தையும் இரும்பையும் வந்து சுத்தியலால வந்து அடித்து வந்து வடிவமைத்து கொண்டிருந்தாராம் சரியா. முதல்ல வந்து அவர் தங்கத்தை எடுத்து சுத்தியலால அடிக்கும் போது வந்து தங்கம் வந்து எந்தவித சத்தமுமே எழுப்பாம அமைதியாக இருந்திருக்கு சரியா. அடுத்து அவர் வந்து இரும்பை அடித்த தொடங்கியதும் வந்து இரும்பு வந்து பயங்கரமாக சத்தம் எழுப்பியிருக்கான் சரியா. சிறிது நேரம் கழித்து தொழிலாளி தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாராம். அப்ப இரும்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இருந்திருக்கு தங்கம் போயிட்டு இரும்பு கிட்ட கேட்டுச்சான், இரும்பே ஒரு விஷயம் எனக்கு புரியல, அந்த தொழிலாளி என்ன சுத்தியலால அடிக்கும் போது வந்து நான் எந்த சத்தமும் எழுப்பல, ஆனா உன்னை அடித்த போது நீ ஏன் இவ்வளவு சத்தம் எழுப்புற அப்படின்னு கேட்டிருக்கு தங்கம் சரியா. அதற்கு இரும்பு பதில் அளிச்சுச்சான், தங்கமே உன்னை அடித்தது வந்து வேற ஒரு உலோகம் சரியா, ஆனால் என்னை அடித்தது வந்து என்னுடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு இரும்பு சரியா. நம்மை சேர்த்து ஒருவர் நம்மை காயப்படுத்தும் போது சரியா அந்த வலி வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் இவ்வளவு சத்தம் எழுப்புறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து அந்த இரும்பு சொல்லி இருக்கு சரியா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாச்சியார், வாழ்க்கையில் வந்து நம்மை வந்து பலர் வந்து விமர்சிக்கலாம் சரியா, நம்மை பற்றி சில பேர் வந்து தவறாக பேசலாம், நம்மை வந்து காயப்படுத்தும் வார்த்தைகளை வந்து கூறலாம், ஆனா அவர்களுடைய வார்த்தைகள் வந்து எல்லாமே நம்முடைய மனதில் வந்து ஆழமாக பதிவதில்லை. ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு யாரும் சரியா, வேற ஒரு மனிதர்கள். ஆனா சில நேரங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மை வந்து பலர் வந்து விமர்சிப்பாங்க, தவறா பேசுவாங்க, சில நேரத்துகள்ல வந்து நம்மள வந்து ரொம்ப தப்பா பேசுவாங்க. இந்த மாதிரி பேசும்போது அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம மனதுல வந்து ஆழமாக பதிஞ்சிரும் சரியா, ரொம்ப கவலையா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறவங்க சரியா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க. அப்ப நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம கூட இருக்க ஒருத்தரே, நம்மள இவ்வளவு புரிஞ்சுகிட்ட ஒருத்தரே நம்மளை பத்தி இவ்வளவு தவறா பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு விடயத்தை கேட்டது நம்ம மனசு வந்து ரொம்ப வலிக்கும்.
1: அதனாலதான் சத்தம் அதிகம் இல்லையா.
3: குட்டி ஸ்டோரி.

0: திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க.
1: நேரம் மாலை 4:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் அங்கிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் 4:40 கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையில நிறைய இடங்களில் மழை, வெளிநாடுகள் அங்கங்கள் சின்ன சின்ன இயக்க ரீதியான அனர்த்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப வருட இறுதி அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஏதாவது இயக்க ரீதியான அனர்த்தங்கள் வருவது வழமை போல ஒரு விஷயம் இல்லையா. இப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. போன வருஷம் டித்வா வந்துச்சு இல்லையா. சரி, இந்த வருஷம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்னென்னாலும் வரும். சரி, இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் சிங்கப்பூர் பக்கம் போக போகிறோம். சிங்கப்பூரில் என்ன நடக்குதுன்னு அப்படி சொன்னால், கடுமையான புகை மூட்டம் இப்போவும் நீடித்து கொண்டு இருக்கிறது. மேற்கு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரினுடைய காற்றின் தரம் மிகவும் மோசமான ஒரு தரக்குறியீட்டை பதிவு செஞ்சிருக்கிறது. இன்றைக்கு காலை வேளையிலிருந்து கிட்டத்தட்ட காற்றினுடைய தரக்குறியீடாக 211 பதிவு செஞ்சிருக்கிறேன். 200 தாண்டினாலே அது மோசமான ஒரு தரக்குறியீடு தான். அது மட்டுமல்ல, குறிப்பாக சிங்கப்பூரினுடைய மத்திய வட்டாரத்தில் 184 கிழக்கில் 170 தெற்கில் 157 வடக்கில் 175 என காற்றின் தூய்மை கோட்டு குறியீடு தொடர்ந்தும் மோசமாக நீடிக்கிறது. எனவே எல்லோரையும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த புகை மூட்டம் மோசமடைந்து வரும் நிலையில் முகக்கவசங்களை அரசாங்கம் விநியோகம் செய்கிறது. குறிப்பாக 95 மாஸ்க்குகளை வந்துட்டு அதிகமாக விநியோகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த தேசிய சுற்றுப்புற அமைப்பு வந்துட்டு மேலும் தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த குறிப்பாக அந்த வயது பெயர்கள், கற்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள் எல்லாம் குறைந்த அளவு வீதியில் வருவதை தவிர்த்து கொள்ளுங்க, வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் இந்தோனேஷியாவினுடைய குறிப்பாக கலிம்தான், சுமாத்ரா ஆகிய பகுதிகளிலிருந்து அடர்த்தியான இந்த புகை சிங்கப்பூரை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே நாளுக்கு நாள் இந்த காற்றினுடைய தரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: அதே நேரம் சியார், இந்த வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த TKR வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு 2வது கட்டமாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது.
1: சரி, ஓகே. எப்பவுமே மழை பெய்து கொண்டிருக்கிறது, காரணமாக உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பெட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான

0: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை கௌசல்யா. ஒலிக்கும் பாடல் இது.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீஸ்ரூபி.
2: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி.
1: நான் ஜி ஆர். என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.
2: நன்றி வசந்தம் உறவுகளே.

92.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்னவுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது டிஜிட்டல் மாற்றம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார முன்னுரிமைகள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவினூடாக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் காணப்படும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வு நிலை காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானமும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியமும் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களமானது இன்று பிற்பகல் 3 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் மாத்தறை, காலி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஆஸ்திரேலியாவில் விண்கல் மோதலால் உருவானதாக கருதப்படும் தனித்துவமான நில அமைப்பின் செயற்கைக்கோள் புகைப்படத்தை நாசா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஸ்பைடர் கிராட்டர் எனப்படும் சிலந்தி வடிவ பள்ளம் மேற்கு ஆஸ்திரேலியாவின் கிரெம்லி பகுதியில் அமைந்துள்ளது. நாசா மற்றும் அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் லேண்ட்செட் 9 செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் மையப்பகுதியிலிருந்து சிலந்தியின் கால்களை போன்று பாறை அமைப்புகள் விரிந்து காணப்படுகின்றன. இந்த பள்ளம் சுமார் 13 கிலோமீட்டர் நீளமும் 11 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதன் மத்திய பகுதி சுமார் 4 கிலோமீட்டர் விட்டத்தையும் கொண்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கணிப்பின்படி சுமார் 600 முதல் 900 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற விண்கல் மோதலினால் இந்த நில அமைப்பு உருவாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. நமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விசுவாசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு மாலை பொழுது உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா சூப்பரான சாங்ஸ் தரதுக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5005 0003, கதைப்பொழு 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760047126. இன்று இலக்கத்தினுடைய உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வேளாயுதம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கிட்டும். நேரம் மாலை 5:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: இன்னைக்காச்சும் 2ல 1 சொல்றியா தங்கம்?
3: 2ல் 1 சொல்ல எனக்கு டைம் வேணும்.
2: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2ல் 1 நான் பாத்துக்கிறேன்.
1: 2ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: முதல்வன் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் நசாத், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சீங்களா?
1: நண்பர்களுக்காகவும்
0: ஒரு பாடலாக்கா. நன்றி வணக்கம். பால் கொள்ளக்கூடாது.

0: சூப்பரான வெள்ளி திருப்பத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஃபரீதா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: எனக்கு நன்றி.
0: நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின்னெடுப்பத்தில் அழைக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7 5-0-0-1 கதை போட 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமானது 0-7-0-47-102-6 என்ற இலக்கத்தினுடாக உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.
2: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. பெருமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்ல.

0: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
1: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
3: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை கௌசல்யா.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு 2,25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தநாள் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தநாள் 5,00,000 ரூபாய். அல்லது இ-பைக் கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தநாள் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

0: ஜென்டில்மேன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ சோபி ரூபா குமார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், மின்னல் போல இருக்கிறோம்.
0: அப்படியா? டடடடா, ஓகே ஓகே நிசாம். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலை எல்லாம் கொஞ்சம் பிஸி ஓவரா தான் இருக்கா.
0: அடடா, அப்படியா?
1: ஆமா, பிஸியா இருந்தா தான் நல்ல மன அலடி தூக்கம் போயிடும்.
0: ஆமா ஆமா, உண்மைதான். ஓகே நிசாம், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி ஆகணும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதைகளில் ஏற்படக்கூடிய இந்த விபத்துகளை தடுக்கிற முகமாக, பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துற முகமா, டேக் கேர்னு சொல்லக்கூடிய வேலை திட்டமானது நடத்தப்பட்டு இருக்கு. இதுக்கு ஊடக அனுசரணை வழங்குறாங்க நம்மளுடைய ஐடி ஊடக வலையமைப்பான வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் வானொலி ஆகியன வந்து அனுசரணை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த மாதம் சூப்பரான பாடல் இருக்கு, பாடல கேட்கலாம்.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் மாலை 6 மணி.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக IMF தெரிவிப்பு. சிடி ஸ்கேன் இயந்திர கொள்வனவு தொடர்பில் ஷிராந்தி ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக FCID விசாரணை. யோஷித ராஜபக்சவின் சம்பளம் மற்றும் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியம். புதிய கல்வி சீர்திருத்தங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்கள் முன்னோடி பங்களிப்பதாக பிரதமர் தெரிவிப்பு. போர் பாதிப்பால் வளைகுடா நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி தாமதமாகும், IMF எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் தொடரில் நிசங்கவுக்கு பதிலாக உதார இணைப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள்.

ஞானி நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த மாநாட்டுக்கிடையே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பேரண்ட பொருளாதார நிலைமை மேம்பட்டுள்ளது. அரசு நிதி செயற்பாடுகளும் வலுப்பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகிறது. கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் பெருமளவில் நிறைவடைந்துள்ளன. அத்துடன் நிர்வாக கட்டமைப்பு உள்ளிட்ட கட்டமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களிலும் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. இலங்கையுடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மீளாய்வு தொடர்பில் இம்மாத ஆரம்பத்தில் அதிகாரிகள் மட்டு இணக்கப்பாடு மட்டுப்பட்டது. இந்த மீளாய்வு நிறைவடைந்ததும் இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற்றுக் கொள்ள முடியும். இதேவேளை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் குறித்த திட்டம் நிறைவடைவதற்கு முன்னர் இலங்கையில் மேலும் ஒரு மீளாய்வு பணியை முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவடைந்த பின்னரும் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் இணைந்து செயற்பட சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளது. புதிய நிதி திட்டம், கொள்கை ஆலோசனைகள் மற்றும் நிறுவனங்களின் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் எதிர்காலத்திலும் ஆதரவு வழங்கப்படும். பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீளக்கட்டியெழுப்புவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்ந்தும் பேணுவதும் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதும் சவாலாக இருந்தாலும் அந்த சவால்களையும் இலங்கை வெற்றி கொள்ளும் என தாம் நம்புவதாக சோனாலி ஜெயின் சந்திரா மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரத்தை கொள்வனவு செய்வதாக தெரிவித்து நிதி மோசடியில் ஈடுபட்டமை குறித்து ஷிராந்தி ராஜபக்சே உள்ளிட்ட 3 பேருக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். நிதி குற்ற விசாரணை பிரிவினர் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் தாக்கல் செய்த மனுவில் கொழும்பு சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலைக்கு குறித்த இயந்திரத்தை கொள்வனவு செய்வதாக குறிப்பிட்டு நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினர். பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் ஷிராந்தி ராஜபக்சே, டி எஸ் கே எஸ் குமாரி மற்றும் கே எச் நிரோஷா ஆகியோருக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அதுவரை வழக்கை ஒத்திவைப்பதாகவும் உத்தரவு பிறப்பித்தார். யோஷித் ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது யோஷித் ராஜபக்சே இலங்கை கடற்படையில் பணியாற்றிய காலத்தில் பெற்ற சம்பளம் மற்றும் வங்கிக் கணக்குகள் தொடர்பான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டன. கடற்படையின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் பிரிவில் பணியாற்றிய அதிகாரி ஒருவர் சாட்சியம் அளிக்கையில் 2006 ஆண்டு முதல் 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை யோஷித் ராஜபக்சவுக்கு சுமார் 51,50,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தொகையில் மேலதிக கொடுப்பனவுகள் உள்ளடங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் யோஷித் ராஜபக்சவின் வங்கிக் கணக்குகள் மற்றும் அவற்றில் வைப்பு செய்யப்பட்ட பணம் தொடர்பான விவரங்களும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. தேசிய சேமிப்பு வங்கியின் அதிகாரி ஒருவர் சாட்சியம் அளித்தபோது நிலையான கணக்கொன்றில் ஆரம்பத்தில் சுமார் 72,000 ரூபாய் வைப்பு செய்யப்பட்டிருந்ததாகவும் வட்டியுடன் அந்த தொகை பின்னர் அதிகரித்ததாகவும் தெரிவித்தார். இதனிடையே வழக்குடன் தொடர்புடைய காணி கொள்வனவுகள் மற்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விடயங்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. குறித்த வழக்கின் மேலதிக சாட்சிப் பதிவுகளை எதிர்வரும் அக்டோபர் 30 தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்மானித்தது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகுடாத்தே ஞானசார தேரரின் காவி உடையை அகற்றுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் 22 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமல் ரணராஜா, மஹேன் கொப்பல்லாவ மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய மேல்முறையீட்டு நீதிபதிகள் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் 22 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்கள் முன்னோடி பங்களிப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால முன்னேற்றம் கல்வியிலேயே தங்கியுள்ளதால் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் தேசிய மட்டத்திலான கலந்துரையாடலை உருவாக்குவதற்கு ஊடகங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்.

0: புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான உண்மையானதும் சரியானதுமான தகவல்களிடை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளமும் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பாடத்திட்டங்களை மாற்றியமைப்பதை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாமல் முழுமையான கல்வி கட்டமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தினார். அமைச்சர் விஜித் ஹெரத் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அல்ஹோவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீடு, சுற்றுலா மற்றும் எரிசக்தி துறையின் ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஆசியாவின் உள்ளக செயற்பாடுகள் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மாநாட்டின் 7வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜித் ஹெரத் அசர்பைஜான் தலைநகர் பக்குவிற்கு சென்றுள்ளார். இதன்போது இலங்கையின் தேசிய அறிக்கையை அமைச்சர் சமர்ப்பிக்கவுள்ளார். அத்துடன் வெளிநாடுகளின் பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். அதற்கு இணைவாக அசர்பைஜான் ஜனாதிபதி, அமைச்சர் ஆகியோரையும் சந்திக்கவுள்ளார். பல்வேறு துறைசார் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. விஜயத்தினூடாக ஆசிய பிராந்திய நாடுகளுடனான இலங்கையின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ராஜதந்திர உறவுகளை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் காணப்படும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வு நிலை காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானமும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியமும் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை 3 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் மாத்தறை, காலி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதேநேரம் வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, கம்பஹா, கொழும்பு, குருணாகல் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கத்திற்கான வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக மழையுடன் அத்தனகலோயாவின் நீர்மட்டம் தற்போது அதிகரித்துள்ளது. அத்தனகலோயாவின் துனமலை நீர் அளவீட்டு மானியின் நீர்மட்டம் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய நிலையை அடைந்துள்ளது. தொடர்ந்தும் நீர்மட்டம் அதிகரித்து செல்வதால் அத்தனகலோயாவை அண்மித்த தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நோர்வூட் பிரதேச செயலகத்தில் அஸ்வசும நிதி மோசடி தொடர்பில் அங்கு பணியாற்றும் 14 ஊழியர்கள் தாமாக முன்வந்து பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரச பொது நிர்வாக அமைச்சுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். நோவூட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அஸ்வசும நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் 2 அதிகாரிகள் தற்போது விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த அலுவலகத்தின் அஸ்வசும பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த 2 அதிகாரிகளே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களால் பணம் வைப்பு செய்யப்பட்ட மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரி ஒருவரும் 6 ஆசிரியர்களும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். நோவூட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றுள்ள குறித்த அஸ்வசும நிதி மோசடியின் பெறுமதி சுமார் 6 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதாரங்கள் மீண்டும் வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும் மத்திய காலப்பகுதியில் அதனை எட்ட முடியாதென சர்வதேச நாணய நிதியத்தின் பிராந்திய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பல்வேறு துறைகளில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுடன் உட்கட்டமைப்புகளுக்கும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதால் பொருளாதாரத்தின் மீள்தன்மையை அதிகரிக்க மேலதிக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என IMF பிராந்திய பணிப்பாளர் ஜிஹாத் அசூர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் யேமன் உள்ளிட்ட நாடுகளுக்கும் போர் பரவியுள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரங்கள் சுருங்கும் என IMF கணிப்பிட்டுள்ளது. இதை விளை கடல்வழி எரிசக்தி போக்குவரத்தும் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது.
1: வசந்த் FM விளையாட்டு செய்திகள்.
0: பாகிஸ்தானில் இடம்பெறும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பெத்தும் நிசங்கவுக்கு பதிலாக லஹிர் உதார இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது பெத்தும் நிசங்கவுக்கு உபாதை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் தொடர்ந்து விளையாடுவதற்கான மருத்துவ அனுமதியும் இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் குறித்த முத்தரப்பு தொடரில் பெத்தும் நிசங்கவிற்கு பதிலாக லஹிர் உதார இணைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து நாடுகளின் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 18 தேதி ஆரம்பமாக உள்ளது. முதல் போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக IMF தெரிவிப்பு. சிடி ஸ்கேன் இயந்திர கொள்வனவு தொடர்பில் ஷிராந்தி ராஜபக்சே உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக FCID விசாரணை. யோஷித ராஜபக்சவின் சம்பளம் மற்றும் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியம். புதிய கல்வி சீர்திருத்தங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்கள் முன்னோடி பங்களிப்பதாக பிரதமர் தெரிவிப்பு. போர் பாதிப்பால் வளைகுடா நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி தாமதமாகும், IMF எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் தொடரில் நிசங்கவுக்கு பதிலாக உதார இணைப்பு. இத்துடன் வசந்தம் FM இன் மாலை நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். வாசி டிக்கெட்டிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 14 வெற்றிலக்கங்கள் முறையே 7-23. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 7-23. வெற்றியேற்றிய ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 1144 வெற்றிலக்கங்கள் முறையே 9-14-43. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 9-14-43. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 5022 வெற்றிலக்கங்கள் முறையே 4-8-5-6. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 4-8-5-6. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். சுப்பிரதன சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1048 வெற்றிலக்கங்கள் முறையே 2-1-4-8-5-6. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 2-1-4-8-5-6. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5026 வெற்றிலக்கங்கள் முறையே 9-25-30-53. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 9-25-30-53. வெற்றியீட்டிய ராசி கும்பம். மீண்டும் ஒருமுறை ராசி கும்பம். அதகோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3140 வெற்றிலக்கங்கள் முறையே 25-30-51-62. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 25-30-51-62. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3314 வெற்றிலக்கங்கள் முறையே 20-23-38-79. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 20-23-38-79. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5475 வெற்றிலக்கங்கள் முறையே 54-57-67-68. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கம் 54-57-67-68. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. கப்பருக்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2490 வெற்றிலக்கங்கள் முறையே 12-15-19-28. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கம் 12-15-19-28. ஆங்கில எழுத்து எச். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எச். சூப்பர் இலக்கம் 23. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 23. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நேரம் மாலை 6:23.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அன்பு சாயும் இரவின் அமைதியில்

0: காற்றடையில் தவளவிடும், காற்றடையில் தவளவிடும்.
1: நினைச்ச வாழ்க்க வேணும், நெஞ்சம் கிடந்து ஏங்குதே.
0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

இன்று அக்டோபர் மாதம் 15ஆம் திகதி. வெள்ளை குச்சி பாதுகாப்பு தினம் என்று. இன்றைய தினம் பார்வை குறைபாடுள்ளவர்களின் பாதுகாப்பு, சுதந்திரமான நடமாட்டம் மற்றும் சம உரிமைகளை வலியுறுத்தும் வெள்ளை குச்சி பாதுகாப்பு தினம். பார்வை என்பது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான உணர்வுகளில் ஒன்று. ஆனால் பார்வை குறைபாடுள்ளவர்களுக்கும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சுயமாகவும் நம்பிக்கையுடனும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு உதவி கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் வெள்ளை குச்சி. வெள்ளை குச்சி என்பது வெறுமனே ஒரு குச்சி மட்டுமல்ல, அது பார்வை குறைபாடுள்ளவர்கள் தங்கள் பாதையில் உள்ள தடைகளை அறிந்து கொள்ளவும், நடைபாதைகளில் பாதுகாப்பாக செல்லவும், தன்னம்பிக்கையுடன் பயணிக்கவும் உதவும் ஒரு முக்கியமான கருவியாகும். பார்வை குறைபாடுள்ளவர்கள் வீதிகளில் பயணிக்கும் போது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போதும், நடைபாதைகளில் செல்லும் போதும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது. நடைபாதைகளில் பொருட்களை வைத்திருப்பது, வாகனங்களை முறையற்ற வகையில் நிறுத்துவது, பாதசாரிகள் செல்லும் இடங்களை தடை செய்வது போன்ற செயல்கள் அவர்களின் பாதுகாப்பான நடமாட்டத்தை பாதிக்கலாம். எனவே நடைபாதைகளை தடையின்றி வைத்திருப்பது, வீதிகளை கடக்கும் போது கவனமாக செயல்படுவது, வெள்ளை குச்சியை பயன்படுத்தும் பாதசாரிகளுக்கு வீதியில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவது போன்றவை நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகும். அதேபோல் பார்வை குறைபாடுள்ள ஒருவருக்கு உதவி தேவைப்படுவதாக தோன்றினால் முதலில் அவரிடம் உதவி தேவையா என்று மரியாதையுடன் நாம் கேட்க வேண்டும். அவருடைய விருப்பத்தையும் சுய மரியாதையையும் மதித்து நாம் உதவுவது மிகவும் அவசியம். பார்வை குறைபாடு என்பது ஒருவருடைய திறமையையோ கனவுகளையோ தீர்மானிக்கும் அளவுகோல் அல்ல. கல்வி, தொழில், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பார்வை குறைபாடுள்ளவர்கள் சாதனை படைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையானது அனுதாபம் மட்டுமல்ல, சம உரிமைகள், பாதுகாப்பு, மரியாதை மற்றும் சமமான வாய்ப்புகளும் ஆகும். இந்த வெள்ளைக்குச்சி பாதுகாப்பு தினத்தில் பார்வை குறைபாடுள்ளவர்களின் சுதந்திரமான நடமாட்டத்தை மதிப்போம். அவர்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதில் நம்முடைய பங்களிப்பையும் வழங்குவோம்.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு?
1: தேவராஜ்.
0: தேவராஜ், எப்படி இருக்கீங்க தேவராஜ்? சரி, ஓகே. அவருடைய அழைப்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் ஒரு சந்தமும் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
2: தோப்பு கொச்சி கரையில் இருந்து ஈடன்.
0: அடடா, ஈடனையா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்க. நீங்க எப்படி? அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. எங்க ரொம்ப நீண்ட நாளா காணவே இல்லையே உங்களை.
2: மழை இந்த நாள் கொஞ்சம் மழை மின்னல் தாக்கங்கள்னால அதிகமாக எடுக்க இல்ல ரேடியோக்கு.
0: ஓகே ஓகே ஐயா. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
2: இப்ப வேண்டா, வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. வேலை எல்லாம் எப்படி போயிருக்கு?
2: சரியான மழை இந்த பக்கத்துக்கு.
0: இங்கேயும் தான் மழை தான், இப்பதான் கொஞ்சம் மழை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்று ஒன்றிற்கு

0: விஷயத்த. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
1: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டுல ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
0: ரெண்டுல ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
2: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை கௌசல்யா.

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடு

0: ஜோன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மகாதேவனையா, எப்படி இருக்கீங்க? அப்படியா, ஊரு பக்கம் மழையா?
1: நம்ம ஊர் பக்கம் எல்லாம் மழையா தான், கொடுத்து கொடுத்து.
0: அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த மாசம் பிரங்கன பாடல் இருக்கு, அந்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: குடும்பத்தினருக்காகவும் அன்பான அழைப்பால் உங்களுக்காகவும் கேட்கவும்
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு
1: அன்பான
2: மாலை பொழுது வணக்கம் வசந்தம் சொந்தங்களில் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி புனாகல்ல இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி பெரிய நினாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிமையான மாலை நிறு வணக்கம் ஊர் குடும்பத்தை தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அதே போன்று வடமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அக்கா அன்பான வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிமையான ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி எடுத்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ரகுமானினுடைய இசையில உயிரை திருப்பத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: அன்பான இரவு நேரம் வணக்கம். வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வசந்தகுமார். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி போனது?
1: வேலை எல்லாம் வளமை போலே இருந்தது.
0: அப்படியா? பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: அருமையான பாடல்கள். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மின்சார கண்ணா படத்துல போய் பெண்களை பார்த்தால் வர சொல் நிலவே என் நிலவே, அந்த பாடலை தர முடியும்.
0: அடடா, யாருக்காக இந்த பாடல்?
1: எனக்காக மட்டும்தான்.
0: அப்படியா? ஓகே ஓகே வசந்தகுமார். அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: சோப்பு கொச்சி கடையிடன், நண்பன் தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், வத்தலை ஐயா கண்ணு, செந்தூர் பத்தனை வீர சித்திரவன், கிளவட்ட குணசீலன், வத்தலகம்ம குசலராஜா, பாதி அண்ணன் பாதிக்க சிந்த தம்பி, ஆதிமூலம் ஆதிமூலம் ஐயா, சுரேஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், மகள் மொழி, விம்பாஜ் சந்திரன், அம்மம்பிட்டிய ராத்ரையா, அன்பு தம்பி கந்தலாய் சிப்பான், இவர்களுக்காக
0: கேட்கிறேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி நுகை கடையிலிருந்து பிரசாத் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அவரும் கூட தன்னுடைய அன்பு அம்மாவான தனலட்சுமி, சோமசேகரம் மற்றும் அண்ணா தங்கச்சி எல்லா சொந்தங்களுக்காகவும் பாடல் தாருங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், பாடல் தெரிவுகள்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்குன்னு சொல்லி கடுவடையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோலான மாணி நேரு வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, குடும்ப உறவுகள் அனைவருக்காகவுமே ஒரு சூப்பரான சாங்ஸ் தாங்கன்னு சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் இரவு நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், பாடல்களாம் இனிமையாகவே உள்ளதுன்னு சொல்லி அருள்மொழி நிகழ்ச்சியோடு இருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு பாடல்களாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நானும் ரசிச்சு கேட்டுட்டு இருந்த ஒரு பாடல் எனக்காக தந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எனக்கு அப்படின்னு தந்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொன்னா தர்ணிகளிலிருந்து சுஜீவன் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லியிருக்காரு. அவரும் கூட அன்பு அம்மா செல்வி மற்றும் அன்பு சொந்தங்கள் எல்லாரையும் நினைத்துக் கொண்டு மற்றும் நண்பர்களையும் சீத்துக் கொண்டு ஒரு அழகான பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இது கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு அன்பு சாயும் இரவின் அமைதியில்

உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை கௌசல்யா.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். சுப்ரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இங்க கூட பேசுறதுக்காக வணக்கம் வணக்கம் எனக்கும் கூட உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா.
1: நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாடல் தெரிவுகள் மிக நல்ல பாடல் தொகுப்பாக இருக்கிறது. உற்சாகமான பாடல்கள், உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. அதற்காகவும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அன்பான குடும்பத்தினரான அண்ணா சந்திரகுமார், அக்கா சந்திரா, அன்பான அம்மா என்னம்மா பெரிய நிலாவை ஜெயாமா, அன்ப நண்பன் சட்டமர்க்கு அந்த வசந்தகுமார், செல்வகுமார், தலைவாக்கரை கிருஷ்ணபத்தன், வெளிமடை செல்வராம், கிளவற்றம் குடசிலாம் பெரியா, திருச்செல்வம், கல்முனை ராமலிங்கம், முகமது ரெஸ்டான், சின்னையா, மகாதேவன், குவேந்தன், அண்ணாமையார், கொச்சிக்கடை ஈடன், முனராகரை தர்லட்சுமி, வாழைச்சனை பத்மா, மற்றும் எங்கள் சொந்தம் வசந்தத்தை எங்கெல்லாம் யாரெல்லாம் போது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை என் அன்புக்குரிய சொந்தங்களுக்காகவும் கேட்போம்.
0: நன்றி
1: வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி நன்றி.

2.8 வசந்தம் FM. வெளியூர் சிலர் வெளியூர் தலைவதை

0: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்படியா? ஓகே, நன்றி நன்றி மச்சந்திரன். என்ன மச்சந்திரன், இன்னும் இல்ல மச்சந்திரன், ஷோ எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு ஒரு ஐடியால
1: இருக்கிறேன்.
0: நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சமூகநாதன், கிரியல் ராஜேஷ்மா, சரோஜிமா, ஜெயத்தொட்ட ஆதிமம் ஐயா, சுரேஷ் கண்ணா குடும்பம், சூரியகுமார் குடும்பம், வினோ, தர்மலிங்கம், சின்னையா மகாதேவன், இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கும் அழைக்கா கிருப்மாக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி அக்கா, நன்றி.

0: நள்ளிரவு 8:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
2: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: இன்னைக்காச்சும் 2 லோன்னு சொல்றியா தங்கம்?
4: 2 லோன்னு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
3: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2 லோன்னு நான் பாத்துக்கிறேன்.
2: 2 லோன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ரெட் த்ரீ இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கீங்க
1: அக்கா? நல்ல அருமையான பாடல் அக்கா.
0: நன்றி நன்றி. கொஞ்சம் ரேடியோ விட்டு தூரம்
1: அக்கா வந்தாலே வசந்தம் ஒரு சந்தோஷம் தான்.
0: அப்படியா? ஓகே ஓகே, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசலாமா?
1: ஓமக்கா இந்த வாரம்.
0: ஓகே. கோகிலன்
1: என்ன
0: சமையல்?
1: சமையல் கரண்ட் கிழங்கும் கருவாடும் குழம்பு.
0: ஓகே ஓகே கோகிலன், அடுத்து மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் இருக்காங்களா கேட்க போறீங்க?
1: அப்பா நல்ல வேண்டி, அம்மா பார்வதி, மகன் திலக்ஷன், மனைவி கோமிலா, மகாநேரிங் தங்கச்சி கருணா, ஆட்டோ விஸ்வநாதன், அருமொழி அக்கா, அத்தனை சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல பாட்டு வந்துருக்காங்க.
0: ஓகே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். பாடல் எல்லாம் ரொம்ப அருமையாகவே உள்ளது, எல்லா அன்பு சொந்தங்களுக்காகவும் பாடத்தாருங்கள் சொல்லிருக்காங்க. அதே போன்று ஹாய் சுரூபி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். நானும் நிகழ்ச்சி விடுத்தான்னு சொல்லி பண்டாரவெளியிலிருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி விட்டு கொள்ளுங்கள் சொல்லிருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா, தர்ணிகள இழுக்குத்தணையிலிருந்து உதயா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அம்மா, அண்ணா, அக்கா, அம்மா எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: அடிப்பெரிய கூட்டு பேசும்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
1: அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ஐயா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் திருமி.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: வத்தல அக்பரன். கருணா.
0: கருணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? இப்பதான் வந்தேன் வேலை முடிச்சுட்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி போனது? வளமை போல ஓகே. நான் அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: என்ன பாடல் போறீங்க?
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்னு சொல்லுங்களேன்.
1: நன்றிமா.

0: வந்திருக்கிறாங்க. ஹாய் ஸ்ரூபி, இரவு நேர வணக்கம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுஷரா அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி வட்டக்கோடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் இனிய வணக்கம் சிஸ்டர் சொல்லி நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அட்டன் இருந்து வந்திருக்காங்க. இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? கலைச்சந்திரன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? உங்கள் புரோகிராம் நல்ல நல்ல இனிமையா இருக்கிறது கேக்குறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, யா சாப்பிட்டீங்களா?
1: ஆ, இனிமே தான் சாப்பிடணும்.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: என்ன, எனது அன்பு மகளுக்கும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் கேட்போம். வேணாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: சரி, தேங்க்யூ.

ஒலிகார்மிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியிருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் சங்கர். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஷூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9:00.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: காதல் என் காதல், அது கண்ணீர்ல போச்சு, அது போச்சு அட தண்ணீர்ல.
2: மச்சி உட்ரா,
1: ஏய் பாட விடுறா, நான் பாடியே தீருவேன்.
2: சரி பாடி தொலை.

0: つまち。வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தினோட இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 011-2-775-0001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கம். அதுக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் பேசலாம், அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 07-604-7126 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களது கமெண்ட்களோட இணைந்து கொள்ளலாம். இப்போ தெய்வ வீட்டிலிருந்து வந்திருக்கார் சிவபிரகாஷம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தெய்வ வீட்டெல்லாம் எப்படி இருக்கு? மலையா தான் இருக்கு. தெய்வ வீட்டை மட்டும் கிடையாது, நாடு பூராவுமே மலையா தான் இருக்கு. இந்த மலைக்குள்ள உங்க சோக கடல்ல நீந்த விட போறீங்களா?
1: ஏன்
0: அப்படியா? சில நேரம் அப்படிதான், சில நேரம் அப்படிதான். நாம ஒண்ணுக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனா அது கிடைக்காது, வேற ஒண்ணுதான் கிடைக்கும். பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வேற ப்ரோக்ராம்க்கு, ஆனா கிடைச்சது பாருங்க வசந்த நிலாக்கு.
1: அப்படிதான்
0: ஓ, உள்ளதை கொண்டு நன்மையை பெறுவோங்கிற மாதிரி நமக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறோம். சரி, யாரெல்லாம் விழுந்து கொள்ள மாட்டது பாடலுக்காக? சரி சரி, நன்றி. வாழ்க்கையும் சில நேரம் இப்படிதான், நாம ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டு இருப்போம், ஆனா நமக்கான ஒன்று வந்துடும், வந்துடுச்சுன்னு சொன்னா அதை வச்சு வாழ கத்துக்கணும். போனதை பத்தி என்னைக்குமே யோசிச்சு

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு வசந்த நிலாவோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் இரவு 9:20.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு மலை நிறைந்த நாள் இன்றைக்கு, இரவும் கூட கொஞ்சம் அப்படித்தான். சாதாரணமான நாட்களை விட இன்றைக்கு நிலவு இல்லை, ஆனாலும் அந்த இதமான இரவு, குளிரான நாள், ஜன்னல் வழியாக வரும் காற்று கூட நம்மை தொட்டு பேசும்போது இனம் புரியாத ஒரு உணர்வுகளோடு கலந்திருக்கும். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 275 0001 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இப்போது வாகனேரியிலிருந்து வந்திருக்கிறார் கோகுலன். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. இரவு இரவு வணக்கம் அன்பான இரவு நேர வணக்கங்கள். வசந்த நீரா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமண்ணா. நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். உங்க ஊர்லயும் மழை தானா?
1: ஓம் சங்கர் அண்ணா. இப்ப மழை வெஞ்சு விட்டு இப்ப சமைச்சி கொஞ்சம் சாப்பிட்டு தை வசந்தத்துக்கு வசந்த நீரா தொடர் சங்கர் அண்ணாவோட.
0: அப்படியா? இந்த மாதிரி குளிரான நாட்கள்ல அப்படியே இந்த மாதிரியான காதல் தோல்வி பாடல்கள் இல்ல, காதல் சோக பாடல்கள்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: நல்ல அருமையான பாடல் போட்டீங்கன்னா போட்டது நன்றிகளும் பாத்துகளும் மேல்மேலும் வசதி நிலா வளரணும்.
0: மழை விட்ட பிறகு வளரும்.
1: மழை வசந்த நிலா நிலவில்லை அண்ணா,
0: நிலவு இருக்காது. என்ன
1: மலையும் காத்தும் நல்ல இதமான ராகங்களும் பாட்டுகளும் அருமையான பாடல் போட்டீங்கன்னு நான் கேக்குறதுக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டீங்க கேட்டேன்.
0: அப்படி என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: வைகாசி நிலவே, வைகாசி நிலவே, அருமையான பாடல்.
0: சரி, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அப்பா நல்ல தம்பி, அம்மா பார்வதி, மனைவி கோமிலா, மகன் திலக்சன், வசந்த நீரா வளைங்குன்றியும் சங்கரன் நாகாவும் புவனேஸ்வரன் நாகாவும் கிருவன் நாகாவும் இஷ்டூபி அக்கா, ஆட்டோ விஸ்வநாதன், பதித்திருத்துறை அருள்மொழி அக்கா,
0: எல்லாரும்
1: வசந்தகுமார், எங்களோட சித்தப்பா மகேந்திரனுக்காகவும்.
0: சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இரவுகள் பொழுதில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0760 04 7 106 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களோடு, உங்களோட கவிதைகளோடு, உங்களோட பேர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்போது கண்டிலிருந்து பானு வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. ஜான்
0: மறந்துட்டேன். ஜானும் நானும் நலமாக இருக்கிறேன். ஜானும் பானுவா? ஜானுவா, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டே. ஜானு என்ன அருமையான பேரு. 96 படம் வரும்போது உங்க பேர் ரொம்ப பயங்கர ஃபேமஸா இருந்திருக்குமே. எத்தனை பேர் அந்த பேரை வைத்து அவங்க கூப்பிட்டாங்க? பேர் மட்டும்தான் ஜானு மாதிரி இருக்கு. பேர் மட்டும்தான் ஜானு மாதிரி இருக்கு, ஆனா பார்க்க அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே யாராவது? அப்படியா, சொல்லுங்க பாக்கலாம். 96 வரையிலே படம் இந்த பாட்டெல்லாம் கேட்டதே இல்லையா அதுக்கு
1: முன்னாடி?
0: என்ன செய்யறீங்க ஜானு நீங்க? வீட்டுல சமூக சேவை செய்யறீங்களா? என்ன மாதிரியான சமூக சேவை?
1: என்ன
0: மாதிரியான சேவை? ரொம்ப நேரமா கேட்டு என்ன மாதிரியான சமூக சேவைகள்ல ஈடுபடுறீங்க
1: அப்படின்னு?
0: நமக்கு தெரிஞ்ச சமூக பணி எல்லாமே வயசானவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது.
1: ஆமா, ரொம்ப வயதானவங்களே எங்களுக்கு அம்மா அப்பா எனக்கு இல்ல, ரொம்ப வயதானவங்களோட.
0: சிறப்புமா, தொடர்ந்து உங்களோட இந்த சேவையை வந்து தொடருங்க. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பிடிச்ச பாடல் தர முடியுமா?
0: என்ன பாட்டு? காத்திருந்தாலே ராஜகுமாரியா?
1: ஆமாம்.
0: இப்ப இந்த ராஜகுமார் எவ்வளவு காலமா காத்திருக்காங்க?
1: என்ன
0: புதிதாக பிறக்க போறாரு, பிறந்திருப்பாரு, வருவாரு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுவாரு, ஹாய் ஜானு, ஏன் ஒண்ணு இவ்வளவு நாள் பாக்காம இருந்தோம் தெரியல. அப்படி வந்து ஒருத்தர் திடீர்னு வராரு வந்துட்டு, ஹலோ ஜானு, நீ பார்க்கறதுக்கு இருக்கிற அழகு விட நீ பண்ற சேவையில இருக்க அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இத்தனை காலமும் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து ப்ரொபோஸ் பண்ணா அந்த மனநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயா சாமி உனக்காக தான் காத்திருந்தேன்.
1: திருமணம்
0: முடித்து காதலிக்கணும் இல்லையா? சிறப்புமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு பாட்டு தான் போட்டிருக்கணும், ஆனா காத்திருந்த
1: ரொம்ப நன்றி.
0: சரிம்மா, காத்திருந்தாலே ராஜகுமாரி பாட்டும் வரும், காத்திருக்க. நாளை வருவான்.
1: கண்டிப்பா.
0: நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். பத்ரி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சுனிதா பாடின பாடல் இது. காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தானாம் சொல்லும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கண்கள் என்னெல்லாம் சொல்லும் அப்படின்னு. நீங்கள் விழுந்து கொள்ளுங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு 0312-275-001 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற தொலைபேசியில் எங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760-047-1026 அப்படிங்கிற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, கால் பண்ணிடாம. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் சார் நலமா இருக்கிறேன்.
0: சரி, இப்போ நானும் நலமாக இருக்கிறேன். உங்கள் ஊர் எப்படி? வளமையாக வெயிலாக தானே இருக்கும் இப்போது? இன்றைக்கு மழையா?
1: மழை சார், மழை. காலையிலேருந்து மழையாக தான்.
0: இப்போ உங்கள் ஊர் எப்படி?
1: அட்டாளை பக்கம் மழையாக தான்.
0: அதான், அட்டாளை சென்னை பக்கம் மழை வந்தால் நல்லது தானே இல்லையா? வெயிலாகவே இருந்து. நௌஷாத்க்கு வந்து என்ன மாதிரியான பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: என்ன சார் உங்களை?
0: என்ன மாதிரியான பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு?
1: வந்துட்டு பாடலும் பிடிக்கும், அடுத்தது பாடமிலா அவரோட பாடலும் ரொம்ப பிடிக்கும்.
0: அவரோட பாடல் பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க இல்லையா?
1: காதல்
0: ஒரு பாவமா?
1: காதல் ஒரு பாவம். நம்ம லவர்
0: பாட்டாலே செய்தி சொல்ல போறீங்களா நீங்க? காதலிக்காக பாடல் அப்படிங்கும் போது நான் கூட ஏதோ சந்தோஷமா ஒரு பாடல் கேட்க போறீங்க அப்படின்னு நினைச்சேன்.
1: அன்புக்குரிய சகோதரி இவருடைய சேர்த்து அட்டாளச்சனை நண்பர்கள் நன்றிகள் சங்கர் சார் உங்களை சேர்த்து ஒரு பாடல்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சார். வணக்கம்.
0: வணக்கம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு அழகிய இரவு, இன்று எங்குமே நிலவை காணவில்லை, இருந்தாலும் சிலரின் நினைவுகளோடு அழகிய பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருகிறது. உங்களுக்காக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 0312 0001 அல்லது 0312 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக இப்போது ரமேஷ் வந்திருக்கிறார் கலகாலிருந்து. வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் அண்ணா.
0: கலகா ரமேஷ் இப்போது கொழும்பில் அப்படியா?
1: ஆமா அண்ணா.
0: என்ன செய்றீங்க நீங்க கொழும்புல?
1: என்ன
0: செய்ய ஒரு நாளைக்கு எத்தனை மணி தேலங்கள் வேலை செய்வீங்க?
1: 12 மணிக்கு கிளம்பினா.
0: ஓ, காலையில என்ன டைம் போவீங்க அப்போ வேலைக்கு?
1: காலையில 8 மணிக்கு போனோம்னா ஈவினிங் 8 மணி ஆகும்.
0: 8 மணி ஆகிரும்.
1: எப்படியும் வசந்தோட இணைஞ்சிருப்போம்.
0: சரி, இனி ஊர்ல இருந்து வந்ததே வேலை செய்யதான் இல்லையா? எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை ஊருக்கு போய் வருவீங்க நீங்க?
1: எப்படியும் ஒரு மாசத்துக்கு ஒரு கட்டம் போவானா.
0: எத்தனை நாள் விடுமுறை இருக்கும் உங்களுக்கு?
1: கிளம்பியில 4 நாள் இருக்கோம்னா, நாங்க ஒரு மாசத்துல 4 நாள் ஒரே தான் எடுத்துருவோம்.
0: ஒரு மாசத்துல 4 நாள் விடுமுறை எடுத்து ஊருக்கு போயிட்டு வருவீங்க இல்லையா?
1: போவோம்னா.
0: இப்ப ஊருக்கு போகும்போது சந்தோஷமா போவோம், ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு மனநிலை?
1: ரொம்ப கவலையா இருக்கும்.
0: ஏண்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: ரெண்டு நாள் கூட இருக்காதா அப்படின்னு.
0: ஊர்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: போனா அப்படியே அவங்களோட சேர்ந்து விளையாட போறது அது இதுன்னு ஒரே அட்டகாசமா இருந்திருக்கு.
1: அந்த நாட்கள் மறக்க முடியாதானே.
0: சரி, இப்ப கடைசி எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தீங்க?
1: போன மாசம் போயிட்டு வந்தேன்னா.
0: இப்ப அடுத்த தீபாவளிக்கு தானா இல்ல போறீங்க?
1: இனி 7-8 தானே.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் ரமேஷ் அடுத்த பாடலுக்காக?
1: என் மனைவி தனலட்சுமியனே, மகன் சபரீஷ், மகன் சர்வேஷ், மகன் அரிஷன், பத்துல என்ற முக்கியமான ஃப்ரெண்ட் ரவி, மற்ற உற்றார் எல்லாம் இருக்காங்க.
0: சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அவள் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலின் குரலில் வந்து காரிகை கண்ணை அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் அழைப்பு நேற்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். 0312 2775 0013 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760 4 7 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது மோதிரையிலிருந்து ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேம்மா. என்ன செய்றீங்க நீங்க? ஸ்கூல் போறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: 9ஆம் வகுப்பு.
0: சரி, 9ஆம் வகுப்பு பிள்ளை. இந்நேரம் என்ன ரேடியோல கால் உங்களுக்கு படிக்காம?
1: சும்மா
0: ட்ரை பண்ணி பாத்தீங்க என்ன? சரி, எத்தனை மணி வரைக்கும் இரவு படிப்பீங்க நீங்க?
1: ஒன்பது மணி
0: வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறது என்ன? இன்னைக்கு இன்னும் தூங்கலப்போ?
1: தூக்கம் வரல.
0: சரி, போனை கட் பண்ணிட்டு போயிட்டு அமைதியா தூங்கணும். சரியா? சரிம்மா, நன்றி. வசந்த நிலாவோட இந்த இரவு இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு மனத்தியாளத்துக்கு அதிகமாகவே நேரம் இருக்கு. இணைந்து கொள்ளுங்க. அழைப்பு எடுத்து அழைப்பு கிடைக்கல அப்படின்னு யோசிக்க வேணாம். ஃபேஸ்புக் போங்க, அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் வசந்த எஃப்எம் பேஜில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட பேர், விவரங்கள், உங்களோட கவிதைகளை கூட பதிவிடலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன்.

இதுமான இந்த இரவு பொழுதினில் வசந்த நிலாவின் இறுதி மனத்தை அலத்திற்குள் நுழைய போகிறோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, இணைந்து கொள்ளுங்க. இருக்கும் இந்த ஒரு மனத்தை அலத்தில் உங்களை முடிந்தவரை நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் இரவு 11 மணி 1 நிமிடம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 001 அல்லது 0312 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760 4702 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளுங்க. இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இரவு வணக்கங்களோடு நாவலப்பட்டியிலேருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. இதமான இரவு வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைய பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமை, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக கேட்ட ஒரு குரல், எனக்கு எப்போவுமே சந்தோஷத்தை மட்டுமே தந்த குரல், இன்று நினைவுகளை மட்டும் தந்துவிட்டு மௌனமாக சென்று விட்டது. நன்றி அப்படின்னு சொல்லி ரோஜா இணைந்திருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நலமா? நானும் வசந்த நிலாவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிரிய ரவி வந்திருக்கிறாரு. சுபை ஆகாஷ் வந்திருக்காங்க. அஸ்வின் தினேஷ் வந்திருக்காங்க. சிங்கார சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல பாடலுன்னு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 அறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாரு. 6 இதே ரத்னம் கந்தலாய் கே உவைதீன் வந்திருக்கிறாரு. அடைமலையில் குடைக்குள் நீ, கடை தெருவில் நீ நடக்க, படைக்கண்கள் உன்னை நோக்கும், மலை துளிக்கும் உன்மேல் மயக்கம்தான். அடியெடுத்து நீ நடக்க, என் இதயத்தில் இடிமுழக்கம் படபடக்க, உன் கொடியிடையில் என் அடிமனது உன்னோடு தூங்காது துவண்டு துடிக்கும் எப்போதும் அப்படின்னு சொல்லி அவரோட கவிதையோடு இணைந்திருக்கிறாரு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0112-2775-001 அல்லது 0112-2775-115 அப்படிங்கிற எங்களோட 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக இப்போது பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அருள்மொழி?
1: பிறகு
0: நவராத்திரி அப்படின்னு கொண்டாடினாலும் நமக்கு அது சரஸ்வதி பூஜை தானே, ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, பரவாயில்ல, சந்தோஷமாக இருங்க. யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்கு?
1: இந்த பாட்டு தானோ, மனத்தில் எடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டும். அந்த பாடுதாங்க.
0: இப்ப யாருக்கு பந்தல் போட போறீங்க நீங்க?
1: உங்களுக்காக எல்லோருக்காகவும் இந்த பாடத்தாகும்.
0: சரி, நன்றி அருள்மொழி.
1: நன்றி நன்றி.

0: மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்திற்காக இந்த பாடல். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது இரவு 11:30.
1: அழகா அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க, ஒசரா ஒசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் வாட்ஸ்அப்பினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம். மாயண்ணா அன்பான இரவு நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டரவலை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ருஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறாங்க வாட்ஸ்அப்பினோடாக. மூதூர்பட்டினத்திலிருந்து வடிவேல் வந்திருக்கிறாரு வணக்கங்களோடு. ஐயண்ணா அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லி தர்ணிகலையிலிருந்து உதயா வந்திருக்காங்க. இந்த இரவு எதுவரை நீளுமோ அதுவரை எந்த கனவுகளும் நீளும் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படமும் அனுப்பியிருக்காங்க. ஐயண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். நான் லிந்துள்ள உவாக்கலையிலிருந்து ஜெகதீசன். நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. மகன் பஜித்ரன், திவ்யாக்ஷன், மதுஷன், டிலுக்ஷன், பிரதீஷன், மிதேஷ், ராகு மற்றும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லா உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்து கொழும்பு மூன்றில் இருக்காராம். கொல்பேட்டியில் வேலைக்காக வந்து அலவட்டையிலிருந்து சத்யஜோதி வந்து இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது தோப்பூர்லேருந்து அனீஃபா வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அன்பான வணக்கம் சங்கர்.
0: எப்படி இருக்கீங்க அனீஃபா?
1: வாழும் நீதான் என் உயிர் நாடி, நான் நினைக்கும் நிமிடம் எல்லாம் முன்பேவா என் அன்பேவா, இதயத்தில் மலர்ந்த ரோஜாவே, இந்த ராஜாவுக்கு இனி நீ ஆயுள் கல்வி. நன்றி.
0: நன்றி அனிஃபா உங்கள் கவிதைக்கு.

0: வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியேடா,
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க?
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படிங்கிற பாடலோட நானும் வசந்த நிலாவிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். எவ்வளவு காலமா வயலின் எடுத்து வாசிச்சு சோக கீதங்களே கேட்டுட்டு இருக்கிறது. கொஞ்சம் இப்படி இதுவும் காதல் தோல்வி பாடல் தான். காதலில் உண்மையான தோல்வியே எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பாடல்கள் வரிகளை கேட்டாலே புரிஞ்சுக்கொள்ளலாம். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய இரவாக அமையட்டும். Thank you.

2.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் FM நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

மாடலம் மயிலின் அகவெல்லம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். அன்னையின் அருளையும் அழகிய பக்தி பாடலையும் சுமந்து வரும் சகலகலா வள்ளிமாலையை கேட்கலாம்.

0: பாடலோடும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: மீட்பர் இயேசுவின் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் என்றும் நிலைத்திருக்க இயேசு அழைக்கிறார். தேவாலயத்தின் அன்பின் மணியோசை டிங் டாங் என்று அழைக்கிறது. நாம் தேவாலயம் நோக்கி செல்வோமா?

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 16 வெள்ளிக்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய நாளுக்கான சிந்தனை பற்றி இப்ப நாங்க பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை விட அதை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய் என்பதுதான் முக்கியம். சில நாட்கள் உனக்கு சாதகமாக இருக்கும், சில நாட்கள் உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இரண்டுமே உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை எப்போதுமே நீ ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயணம் இருக்கும், ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு நேரமும் இருக்கிறது. எனவே நேற்றையை விட இன்று ஒரு படி முன்னேறினால் போதும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் தொடங்கிவிட்டது அப்படின்றதுதான் அர்த்தமே. நம்பிக்கையோடு இன்றைய நாளையும் சந்தோஷமாக ஆரம்பிப்போம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திரை இசையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடகர் மற்றும் இசையமைப்பாளரான அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்து.

வேலாயுதம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி நேசையல் பாடல் ஒளித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்கு நேரமதிகாலை 5 மணி கடந்து 20 நிமிடமாக இந்த விடிய நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பணாவத்திலிருந்து சித்ரா வந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அன்பு மகன் இந்திரகான் ரோஷன் தன்னுடைய 29வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா சித்ரா, தம்பி கவிஷான், அம்மம்மா அலமேலு, அதே போன்று மாமா ரவி, சாந்தா குடும்பத்தினர் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தெல்தோடிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு இன்று தன்னுடைய அன்பு பேரன் கடகயன ராமநாதன், தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கும் சசிகுமார், ராஜகுமார் தம்பதியுடைய செல்வ புதல்வன் கெஷ்வின் தன்னுடைய 4வது அகவிதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சசிகுமார், அம்மா ராஜகுமாரி, அண்ணா சபிலக்ஷன், டிவிஷான் மற்றும் மாமாவான வினோத், சுரேந்திர செல்வம், அதே போன்று மாமிகளான சசிகௌரி, மோனிஷா, மச்சான் அனுஷான், டிவிஷான் ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பணாவத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷானி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட இருந்து கேட்டுக்கிறாங்க. பாதுகே சினத்தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். தலசுல பூமிகா சினத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்குலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சென்னைய மகாதேவன், நிமிஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்தொட்டி சிவாஜி ரசக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களுடைய மிஸ் பெருமாள் எட்டியந்தொட்டில நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களோ. அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோவல், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, குமார், இதை போன்று உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹேட்டன் கேம் விளையாந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. இதுவேளையே ஆரியம்பதி இதயத்தினம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கொட்டக்கலையில இருந்து அதேவேளை கழுதாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலாவின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நவீன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம் ஹேட்டன்ல இருந்து. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ரஜினோட் வந்திருக்கிறாங்க. நாவட் கலந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கென்யா மஃபூர் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொண்டு அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0712-725-0003 அதே போல 0312-725-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகி நின்று கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அளிக்க இருக்கும் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்துக்காக.

தேள் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது. நேரம் காலை 5:32.